0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் அபிமான வானொலி சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் திகதி வியாழக்கிழமை. இப்பொழுது முதல் கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. கலையக நேரம் 9:04. நேர்கள் 9:30 இலங்கை இந்திய செய்திகளை கேட்கலாம். 10 மணிக்கு கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சி வானிலை வரும். 11 மணிக்கு திரைப்புதிர் நிகழ்ச்சி வானிலை வரும். 12 மணிக்கு உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒலிக்கும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொள்ளலாம். நேர்கள் தொடர்ந்தும் காலை 9 மணி வரை சிஎம்ஆர் தமிழகமோடு இணைந்து பயணிக்கலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 13°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 6°C பதிவாகும். இன்றைய பின்றவில் சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30%. டொரண்டோ பெருமாகத்தில் எரிபொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% குறைவடைந்து 184.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக இருக்கப் போகிறது. இன்று அக்டோபர் மாதம் 8ஆம் திகதி. இன்றைய நாளில் பிறந்த நாள், திருமண நாள் ஆகியவற்றை கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு

0: बाय बाय टाटा गुड बाय गया।
1: ஒளித்த பாடல் ஜாலியாக இருந்த ஒருவன் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலோடு யுவன் சங்கர் ராஜா, அம்ரீஷ் வேலு ஆகியோர் பாடிய பாடல். பாடல் கணிசை யுவன் சங்கர் ராஜா, பாடல் வரிகளில் விக்னேஷ் ராமகிருஷ்ணன். கலைய நேரம் 9:08. நேர்கள் கேட்கின்றிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸ் வேலைக்கான வாய்ப்பு. டெக்சாஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்னுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு 1 மைலுக்கு 70% வரை சம்பாதிக்கலாம். அதேபோல் சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு 1 மைலுக்கு 60% டிரைவர் ரேட் வழங்கப்படும். குறைந்தபட்சம் ஒருவரோட ட்ரக் டிரைவிங்கில் அனுபவம் அவசியம். மேலும் டெடிகேட்டட் லோட்ஸ் மற்றும் வாராந்திர கொடுப்பனவு வசதியும் இருக்கிறது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் இந்த சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். 6475743547 6475743547. ஜேபி டிரான்ஸ்போர்ட் டீம் டிரைவர்ஸ் வேலைவாய்ப்புக்கான அறிவித்தல் கேட்டீர்கள். கலைய நேரம் 9:09.
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா பொன்மனச் செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110, நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, mymechanicauto.ca.
3: Screamers, dare to face your fears.
2: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசம்பிளி பார்க்கில். திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9-31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
4: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் பிஞ்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சிவகரன் அல்லது சிவநாதன், 416-803-8830 416-803-8830.
5: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

0: கலைக நேரம் இரவு 9:15. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிலையான கட்டளைகளை புதுப்பிக்க ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் பணிப்புரைக்கு அமைய விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரிக்குமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்சே உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனைகளை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது. இந்தியாவில் ஸ்டாலின் இணைய சேவையை ஆரம்பிப்பதற்கு சிலர் தடை போடுவதாக இலான் மாஸ்க் தெரிவித்த குற்றச்சாட்டை இந்திய மத்திய தகவல் தொடர்பு அமைச்சு மறுத்திருக்கிறது. அமெரிக்காவில் கனடிய குடிமக்கள் கைது மற்றும் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்களின் எண்ணிக்கை 60% அதிகரித்துள்ளதாக கனடிய சர்வதேச விவகாரங்களுக்கான திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க இடைத்தேர்தலுக்கு முன்பாக ஈரான் மீது எதுவித தாக்குதல்களும் நடத்தப்பட மாட்டாதென அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தமது ட்ரூத் சமூக ஊடகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3 எஃப்எம்.
0: கலையக நேரம் 9:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ஜே பரமநாதன் விடுக்கும் அறிவித்தல். ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கிறீர்களா? எந்த பில்டர், எந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்களையும் newhomecenter.com எனும் ஒரே தளம் உங்களுக்காக கொண்டு வருகிறது. இனி ஒவ்வொரு பில்டராக ப்ராஜெக்ட்களை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹவுஸ்கள் தொடக்கம் டிட்டாச் ஹவுஸ்கள் வரை பல தெரிவுகள். புதிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்தையும் ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்ய newhomecenter.com. புதிய வீடுகள் 600,000 ஆரம்பமாகின்றன. அது மட்டுமல்ல, ஒன்டேரியோ அரசின் ரிபேட்ஸ் மூலம் நீங்கள் $130,000 வரை திரும்பப் பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. ப்ரொஜெக்ட்களின் பிரைஸ், லொகேஷன், ஃப்ளோர் பிளான் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. newhomecenter.com. உங்களுடைய புதிய வீட்டை newhomecenter.com என்ற இணையதளத்தில் இன்றே தேடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-700-3333 416-700-3333. ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ஜே பரமநாதன் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள். ஒழிக்கும் பாடல் புஷ்பவனம் குப்புசாமி சிந்து ஆகியோர் இணைந்து பாடியது அஜய் நிசையில் பார்வைகள் திரைப்படத்திற்காக ஒழிக்கிறது பாடல்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
4: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
3: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
5: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு, அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 to 5 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள், உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494.
6: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற
7: கலைஞரம் 9:26. நேர்கள் கேட்கின்றது CMR தமிழகம் 101.3. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுட்காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795. 416-837-7795. ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள். கலைஞர் 9:27.

இசையுலகில் துள்ள தமிழ் பயிலா பாட்டு பாட வேண்டி கேட்டதென்று தமிழ் மொழியில் பாடுகின்றேன் அதே தாளம் கொண்டு. அருமை இசை கேட்டு ஆட அன்பு தோழர் வாங்க அன்பு வாழும் பண்பு சேரும்.

வணக்கம். நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சா சிறைச்சாலை மருத்துவரின் பரிந்துரைக்கமைய அவர் நாளை கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட உள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். திருத்தங்களுடன் கூடிய ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப வசதிகள் எளிதில் கிடைக்காத எளிய மக்களுக்கும் AI பலன்களை கொண்டு சேர்ப்பது குறித்து உலக வங்கியுடன் இணைந்து விரிவான ஆய்வு நடத்தப்பட்டிருக்கிறது என்று இந்திய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பயங்கரவாதிகளுடன் நேரடி தொடர்புள்ள 7 பேர் கைதுக்கு முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார்.

0: இலங்கை செய்திகள்.
1: விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற மனைவி ஸ்ரீராந்தி ராஜபக்சவை பாரிவிடுவதற்காக அவரது கணவர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார். நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஸ்ரீராந்தி ராஜபக்ச வெலிக்கடை சிறைச்சாலையின் பெண்கள் பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவர் அக்டோபர் 13 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஸ்ரீராந்தியை பாரிவிடுவதற்காக மஹிந்த ராஜபக்ச இன்று சிறைச்சாலைக்கு சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனிடையே ஸ்ரீராந்தி ராஜபக்சவை இன்று கொழும்பிலுள்ள தனியார் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லும் நடவடிக்கை இடம்பெறாது என சிறைச்சாலை திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. சிறைச்சாலை மருத்துவரின் பரிந்துரைக்கமைய அவர் நாளை கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்படவுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். இன்று ஸ்ரீராந்தி ராஜபக்ச சிறைச்சாலை வைத்தியசாலையின் விசேட மருத்துவரிடம் முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் அதன் அடிப்படையில் நாளை தேசிய கண் வைத்தியசாலையின் விசேட மருத்துவரின் ஆலோசனை பெறுவதற்காக அழைத்துச் செல்லப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீராந்தி ராஜபக்ச நேற்று கைது செய்யப்பட்டதன் பின்னர் அவரது கண்ணை சுற்றி பெரிய பிளாஸ்டர் காணப்பட்டமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்கள் வெளியாகியிருக்கின்றன. கச்சத்தீவு மற்றும் இந்திய இலங்கை கடல் எல்லை தொடர்பில் இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கின்ற அவதானிப்புகளை வரவேற்பதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். தமிழக கடற்தொழிலாளர்கள் சர்வதேச கடல் எல்லையை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் நுழைந்து கடற்தொழிலில் ஈடுபடுவதை தவிர்க்கும் வகையில் அவர்களுக்கு உரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என இந்திய உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தது. கச்சத்தீவை இந்தியாவிடம் மீளப்பெற வேண்டும் என கோரிக்கை தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணையின் போதே இந்த அவதானிப்புகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. கச்சத்தீவு பகுதியில் கடற்தொழிலில் ஈடுபடும் தமிழக கடற்தொழிலாளர்களுக்கு சர்வதேச கடலிலேயே தாண்டாமல் இருப்பதற்கான தெளிவான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் வலியுறுத்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை கடற்பரப்பிற்குள் வெளிநாட்டு கடற்தொழில் படகுகள் அத்துமீறி நுழைவதால் வடமாகாண கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்துக்கும் கடல் வளங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்திருக்கிறார். 1974 இந்தியா இலங்கை ஒப்பந்தம் மற்றும் 1976 கடல் எல்லை மற்றும் கடற்றொழில் தொடர்பான ஏற்பாடுகளின் அடிப்படையில் கச்சத்தீவு விவகாரத்தில் இலங்கையின் நிலைப்பாடு தெளிவாக உள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இரு நாடுகளினதும் கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தையும் கடல் வளங்களையும் பாதுகாக்கும் வகையில் பேச்சுவார்த்தைகள் மற்றும் இராஜதந்திர வழிமுறைகள் ஊடாக நீடித்த தீர்வை எட்ட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இதனிடையே கச்சத்தீவு தொடர்பான மனுக்கள் மீதான விசாரணையில் 1974 மற்றும் 1976 ஒப்பந்தங்களின் சட்டப்பூர்வ செல்லுபடியாகும் என்பது குறித்து இந்திய உச்சநீதிமன்றம் இதுவரை இறுதி தீர்ப்பு எதனையும் வழங்கவில்லை. இந்த வழக்கின் மேலதிக விசாரணை 2027 பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு 5 உள்ள தொழிலாளர் செயலக கட்டடத்தின் 7 மாடியிலுள்ள மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுப்பு முகாம் நிலையமாக ஜனாதிபதி அன்ருகுமார் ரிசானகா பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கொழும்பு மத்திய குற்றப்புலனாய்வு பணியகம் தடுப்பு முகமாக இலங்கை ஜனாதிபதி அன்ருகுமார் ரிசானகாவினால் வர்த்தமானி வெளியீடு மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பில் அமைந்துள்ள மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்தை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுப்பு முகாம் நிலையமாக ஜனாதிபதி அன்ருகுமார் ரிசானகா உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்தியிருக்கிறார். பாதுகாப்பு அமைச்சர் தனது அதிகாரத்துக்கு அமைய 2026 அக்டோபர் 6 வெளியிடப்பட்ட அதிவிசேட வர்த்தமானி மூலம் அந்த நடவடிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 1979 48 பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் 9 பிரிவின் கீழ் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களை பயன்படுத்தி இந்த பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன்படி கொழும்பு 5 உள்ள தொழில் செயலக கட்டிடத்தின் 7 இயங்கி வரும் மத்திய குற்றப்புலனாய்வு பணியக வளாகமே தடுப்பு முகாம் நிலையமாக மாற்றப்பட்டிருக்கிறது. வர்த்தமானி அறிவித்தல் ஜனாதிபதியின் பாதுகாப்பு அமைச்சருமான அன்ருகுமார் ரிசானகாவினால் 2026 செப்டம்பர் 14 கையொப்பமிடப்பட்டிருக்கிறது. 1979 பயங்கரவாத தடைச்சட்டத்தின் 9 பிரிவானது சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்படுகிற விசாரணைக்காக தடுத்து வைப்பதற்குரிய இடங்களை பாதுகாப்பு அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி பிரகடனப்படுத்த அதிகாரம் வழங்கியிருக்கின்றது குறிப்பிடத்தக்கதாகும்.
1: திருத்தங்களுடன் கூடிய ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. முன்னதாக ஊழல் தடுப்பு திருத்த சட்டமூலத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதம் இன்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. விவாதம் நிறைவடைந்ததைத் தொடர்ந்து பிரதமர் சட்டமூலத்திற்கு சில திருத்தங்களை முன்வைத்திருந்தார். அதற்கமைய குழுநிலை விவாதத்தின் போது பிரதமர் ஹரணி அமரசூர்யாவினால் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களுடன் குறித்த சட்டமூலம் நிறைவேற்றப்பட்டது. செம்மனின் மனித புதைக்குழி விடயத்தில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகாவிற்கும் அமைச்சர் டக்ளஸ் திவானந்தாவுக்கும் இடையே தொடர்புகள் இருந்ததாக தகவல்கள் வெளிவந்த நிலையில் தற்போது செம்மணியோடு டக்ளஸை தொடர்புபடுத்தி இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் கருத்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: செம்மணி மனித புதகுழிக்கும் முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் சிவானந்தாவுக்கும் இடையே தொடர்புகள் இருக்கலாம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதவித் தலைவர் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருக்கிறார். நான் சொந்த விடயங்களே டக்ளஸ் சிவானந்தாவால் பாதிக்கப்பட்ட ஒருவன். நான் 2005 சமாதான காலத்தில் விடுதலை புலிகள் இயக்கத்தின் பரிந்துரையிலே யாழ் மாநில சபையின் ஆணையாளராக மீள நியமனம் செய்யப்பட்டேன். அதன்பிறகு 2 நாடாளுமன்றத்தில் நான் விடுதலை புலிகள் சார்பில் போட்டியிட்டு இருந்ததாக டக்ளஸ் சிவானந்தா சுட்டிக்காட்டியிருந்தார். அதை அவர் அமைச்சரவையிலும் சுட்டிக்காட்டியிருந்தார். அதனால் அப்போது என்னை அழைத்த அரசு கேட்டவேளை நான் மாநகர ஆணையாளர் பதவியை விட்டு விலகி சென்றிருந்தேன். அதனால் நான் பாரிய இழப்புகளை சந்தித்தேன். எனது பின்னர் கட்சிக்காக அவரது கட்சியின் ஆதரவு தேவையினை அவர்கள் நேரில் சென்று கோரியும் இருந்தேன். அப்பொழுது அவர் ஆதரவு தந்திருந்ததாகவும் சி வி கே சிவஞானம் தெரிவித்திருக்கின்றார். செம்மணி புதைக்குழியில் சந்திரிகா குமாரதங்கம் இணைந்து டக்ளஸ் சிவானந்தா தொடர்புபட்டிருந்ததாக பாரிய குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்ட நிலையில் இலங்கை தமிழ்ச கட்சி தலைவர்கள் பகிரங்கமாக இத்தகைய குற்றச்சாட்டுகளை ஊடகங்கள் முன் வெளிவைத்திருக்கின்றமை சர்ச்சைகளை தோற்றுவித்திருக்கிறது.
1: பௌத்த பிக்குகள் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்படும் விதம் மற்றும் அவர்களை வெளியே அழைத்துச் செல்லப்படும் நடைமுறைகள் தொடர்பான புதிய விதிமுறைகளை உருவாக்குவதற்காக விசேட குழு ஒன்றை நியமிக்க அனுரகுமார் திசாநாயக்கா தீர்மானித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
2: ஞானசார தேரருக்கு காவியுடை கலற்றப்பட்ட விவகாரம் அநிலை அரசுக்கு பௌத்த மத பீடங்களிடையே அழுத்தங்களை தோற்றுவித்திருக்கிறது. இந்த நிலையில் பிக்குகள் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படும் விதம் மற்றும் சிறைச்சாலையிலிருந்து வெளியே அழைத்துச் செல்லப்படும் நடைமுறைகள் தொடர்பான சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மறுபரிசீலனை செய்து புதிய நிலையான கட்டளைகளை உருவாக்குவதற்கான விசேட குழு ஒன்றை நியமிக்க அனுரகுமார் திசாநாயக்கா தீர்மானித்திருக்கிறார். மகாசங்கத்துடன் இன்று வியாழக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடல் பின்னரே இலங்கை ஜனாதிபதி அதனை அறிவித்திருக்கிறார். சட்டமா அதிபர், நீதி அமைச்சு, பொது நிர்வாக அமைச்சு, பௌத்த அலுவலர்கள் அமைச்சு, சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறைச்சாலை ஆணையாளர் உள்ளடக்கியதாக இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. 2 தற்போதைய நடைமுறைகளை ஆராய்ந்து தேவையான சட்டத்திருத்தங்களை முன்வைக்குமாறு குழுவுக்கு அறிவித்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிக்குகளை சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றம் உள்ளிட்ட இடங்களுக்கு அழைத்துச் செல்லும் போது காவியுடைய அணிய அனுமதிக்கப்படாமல் தொடர்பில் மகாசங்கத்தில் எழுப்பிய கவலைகளை அடுத்து அனுபவம் அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. தற்போதுள்ள சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் பொதுவான கைதிகளை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கின்றன. சட்டங்கள் காலத்திற்கு பொருந்தமானதாக இல்லாவிட்டால் உரிய முறையில் சட்டத்திருத்தங்களை மேற்கொள்வதே சரியான வழியாகும். தனிப்பட்ட நபர்களுக்காக உத்தரவுகளை பிறப்பித்து சட்டத்தை மாற்ற நான் விரும்பவில்லை. எனவே பிக்குகள் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்படும் முறை மற்றும் அவர்களை வெளியே அழைத்துச் செல்லும் நடைமுறைகள் தொடர்பில் ஒருவரை மட்டும் இலக்காக கொள்ளாமல் அனைவருக்கும் பொதுவாக பொருந்தக்கூடிய புதிய விதிகள் உருவாக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியதாக அவரது ஊடகப் பிரிவு அறிவித்திருக்கிறது. இதேவேளை ஞானசார தேரரை காவியுடை என்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய சம்பவத்தை தொடர்ந்து எழுந்த சர்ச்சைகள் மற்றும் எதிர்காலத்தில் அதுபோன்ற நிலைமைகள் ஏற்படுவதை தடுப்பது தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக கூறப்படுகிறது. இலங்கை சிறைச்சாலைகளில் பாலியல் வன்புணர்வு, போதைப்பொருள் கடத்தல் உள்ளிட்ட பாரிய குற்றச்சாட்டுகளில் 63 பௌத்த பிக்குகள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.
0: இந்திய செய்திகள்.
1: கோவை மற்றும் தஞ்சாவூரில் என்ஐஏவால் கைது செய்யப்பட்ட 7 பயங்கரவாத அமைப்புடன் நேரடி தொடர்பு இருப்பதை தெரியவந்துள்ளதை அடுத்து காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் விஜய் இந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பு தோல்விக்கும் முழு பொறுப்பேற்க வேண்டும் என தமிழ்நாடு தேசிய பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரன் தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். தஞ்சாவூர் மற்றும் கோவையில் என்ஐஏ அமைப்பால் கைது செய்யப்பட்ட 7 பாகிஸ்தானைச் சேர்ந்த கொடூர பயங்கரவாத அமைப்பான ஷாஷாத் பட்டி நெட்வொர்க்குடன் நேரடி தொடர்பு இருப்பது அம்பலமாகியிருப்பது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது. எல்லை தாண்டிய பயங்கரவாத சக்திகளும் சமூக விரோத கும்பல்களுக்கும் தமிழகத்திற்குள் இந்த அளவிற்கு பெருமளவில் ஊடுருவி இளைஞர்களை மூளைச்சலவை செய்து வருவது மாநிலத்தில் உளவுத்துறையும் காவல்துறையும் முற்றிலுமாக செயலிழந்துவிட்டதையே காட்டுகிறது. குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி பண்டிகையின் போது குண்டுவெடிக்கும் என பகிரங்கமாக மிரட்டல்கள் விடுக்கப்பட்டதும் முக்கிய வழிபாட்டு தலங்களை குறிவைத்து நாசவேலிகளுக்கு திட்டமிட்டு உளவு பார்த்ததும் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு எந்த அளவிற்கு படுமோசமாக சீர்குலைந்து போயுள்ளது என்பதை அப்பட்டமாக வெளிச்சமிட்டு காட்டுகிறது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். எனவே சட்டம் ஒழுங்கு மற்றும் காவல்துறையை தன் நேரடி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்ற முதலமைச்சர் விஜய் இந்த ஒட்டுமொத்த பாதுகாப்பு தோல்விக்கும் முழு பொறுப்பேற்க வேண்டும். அதிகாரம் தன் கையிலிருந்தும் இத்தகைய அபாயகரமான ஊடுருவல்களை தடுக்க தவறிய தமிழக வெற்றிகழக அரசின் மெத்தன போக்கிற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறியிருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை முறைப்படுத்துவது குறித்து கலந்தாய்வு அறிக்கை அடுத்த மாதம் வெளியாகும் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். இந்த வரைவு அறிக்கை எதிர்காலத்தில் இந்தியாவில் AI தொழில்நுட்பத்தை சீராக நிர்வகிப்பதற்கான அடிப்படை வழிகாட்டுதல்களை வழங்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பாதுகாப்பாக பயன்படுத்துவது, இணையவழி அச்சுறுத்தல்களை தடுப்பது மற்றும் டீப் ஃபேக்ஸ் போன்ற போலி உருவாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பது ஆகியவற்றுக்கு இந்த முறைப்படுத்தல் வரைவில் முக்கிய கவனம் செலுத்தப்படும். AI தொழில்நுட்பத்தின் நன்மைகளும் தீமைகளும் இதில் விரிவாக ஆராயப்பட்டு சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இதன் பயன்கள் சென்றடைவது உறுதி செய்யப்படும். மேலும் விவசாயத்துறையில் மேற்கொள்ளப்பட்ட முன்னோடி திட்டங்கள் மூலம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அத்துடன் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு AI சார்ந்த கல்வித் திட்டத்தை உருவாக்குவது குறித்து தொழில்துறையினருந்து இந்த முன்மொழிவு மத்திய கல்வி அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. உயர்கல்வி நிறுவனங்களில் பாடத்திட்டங்களை மேம்படுத்த கல்வி அமைச்சகம், பல்கலைக்கழகங்கள் மற்றும் தொழில்துறை நிறுவனங்கள் இணைந்து செயல்படும் என தெரிவித்தார். இதனிடையே தொழில்நுட்ப வசதிகள் எளிதில் கிடைக்காத எளிய மக்களுக்கும் AI பலன்களை கொண்டு சேர்ப்பது குறித்து உலக வங்கியுடன் இணைந்து விரிவான ஆராய்வு நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் சமூகம், விவசாயம், மருத்துவம் மற்றும் கல்வியில் AI அதிக அளவில் பயன்படுத்தப்படும் போது நாடு முழுவதும் அதன் நன்மைகள் பெருமளவில் பெருகும் என்று அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவி ஷிராந்தி ராஜபக்சா சிறைச்சாலை மருத்துவரின் பரிந்துரைக்கமைய அவர் நாளை கொழும்பு தேசிய கண் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்படுவதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார். திருத்தங்களுடன் கூடிய ஊழல் தடுப்பு திருத்த சட்டம் மூலம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தொழில்நுட்ப வசதிகள் எளிதில் கிடைக்காத எளிய மக்களுக்கும் AI தொழில் பலன்களை கொண்டு சேர்ப்பது குறித்து உலக வங்கியுடன் இணைந்து விரிவான ஆய்வு நடத்தப்பட்டுள்ளது என்று இந்திய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் பயங்கரவாதிகளுடன் நேரடி தொடர்புள்ள 7 பேர் கைதுக்கு முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சித் தலைவர் நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியிருக்கிறார். இத்துடன் CMR தமிழகமின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டு பதிவு செய்ய மார் தமிழ் எஃப்எம் கலைஞர் நேரம் 9:45. டொரண்டோவின் தற்போதைய ஒப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய ஒப்பநிலை 12°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 6°C பதிவாகும். இன்றைய பின்றவில் ஆங்காங்கே சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30%. அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 19°C பதிவாகும். நாளைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் காணப்பட்டாலும் சில இடங்களிலே முகில்மூட்டம் நிறைந்து காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளைய பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 6°C பதிவாகும். நாளைய பின்றவில் சில இடங்களிலே முகில்மூட்டம் காணப்படும். அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 20°C காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில்மூட்டம் காணப்படும் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளில் பின்றவிலும் அதே வானிலை தொடரும். அதி கூடிய வெப்பநிலையாக 12°C பதிவாகும். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 20°C காணப்படும். அன்றைய பகல் பொழுது சில இடங்களிலே மழை துருளுக்கான வாய்ப்பு 30% என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்றவிலும் மழை துருள் தொடரும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய நாளில் அதி குறைந்த வெப்பநிலையாக 12°C பதிவாகும். டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருளின் விலைகளிலே சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% குறைவடைகிறது. 1% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 184.9% காணப்படும். கலைஞர் நேரம் 9:47.
1: நாங்கள் பாடும் சிந்து
0: ஒழிக்கும் பாடல் பொன் சுபாஷ் சந்திரன் பாடியது. என் மனசு பாடுது இசைத்தொகுப்பிலிருந்து ஒழிக்கிறது பாடல்.

0: ஒழித்த பாடல் என் மனசு பாடுது இசைத்தொகுப்பிலிருந்து ஒழித்தது. பாடலை பொன் சுபாசந்திரன் பாடியிருந்தார். பாடல்வர்கள் கோவிலூர் செல்வராஜன். பாடல் கணிசை ஃபயாஸ். கலைஞர் நேரம் 9:52. நேர்கள் 10 மணிக்கு கேனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.
1: வகுப்புகள் மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்றாரிய பாடத்திட்டத்துக்கு அமைய
2: கற்பிக்கப்படுகின்றன. 3344 Real Estate-ல் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் Remax Community Realty AKS Realty Team Professional Agents CK Sindhuran மற்றும் குணா குணராஜா Residential Commercial Properties வாங்க விற்க lease செய்ய Market Knowledge Strategy Experience உடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். Call CK Sindhuran 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165
3: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 6 கதிரைகளுடன் சாலிட்வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 9053029494 கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
4: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
5: அவேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா. நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தால் 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
6: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன் 416-892-3249 குருநாதன் தேவராஜன்.
7: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
8: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலக தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.
9: அன்று கேட்டவை
10: என்றும் இனியவை, அன்று கேட்டவை
9: என்றும் இனியவை.
10: Old is always gold. So, if you can dance.
0: ஒலிக்கும் பாடல் மணிப்பயல் திரைப்படத்திற்காக மெலிசை மன்னர் மிஸ்விஸ்வநாதன், கவிஞர் வாலியின் வரிகளில் பி ஜெயச்சந்திரன், புஷ்பலதா.

0: இந்த ஆண்டு நியூயோர்க்கில் இடம்பெற்ற ஒரு விமான விபத்து தொடர்பில் ஆங்கிலம் மட்டுமே இடம்பெற்ற இரங்கல் செய்தியை வெளியிட்டது தொடர்பாக ஏர் கனடா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியை அதிகாரப்பூர்வ மொழிகளுக்கான ஆணையர் கண்டித்திருக்கிறார். கட்டாருக்கு வடக்கே வளைகுடாவில் ஒரு எண்ணெய் கப்பல் மீது பல எரிகணைகள் தாக்கியுள்ளதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாடுகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பை சித்தரிக்கும் தங்க நிற நிர்வாண சிலையொன்று பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க்கில் அமைந்திருக்கின்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது.
1: கனேடிய செய்திகள்.
0: கனடாவிலிருந்து ஆல்பர்ட்டா பிரிவதற்கு தங்கள் எதிர்ப்பை ஆல்பர்ட்டா மற்றும் சஸ்கச்சுவான் மாகாணங்களின் முதல்வர்கள் பகிரங்கமாக மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலும் இரு மாகாணங்களும் சுதந்திரம் பெற வேண்டும் என்ற எலன் மாஸ்கின் பரிந்துரையையும் அவர்கள் நிராகரித்திருக்கிறார்கள். இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் பிரிவினைவாத கட்சியான பார்ட்டி கியூபெக்குவா தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா மற்றும் எக்ஸ் கார்ப் ஆகியவற்றின் உரிமையாளரான எலன் மாஸ்க் அக்டோபர் 7 என்று பதிவிட்ட ஒரு பதிவில் கியூபெக் பிரிய வேண்டும் என்று கூறினார். அத்துடன் சஸ்கச்சுவான் மாகாண முதல்வர் ஸ்காட் மே இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஆல்பர்ட்டா மாகாண முதல்வர் டேனியல் ஸ்மித் எலோன் மஸ்கின் பரிந்துரையை எதிர்த்து ஒரு ஊடக அறிக்கையை வெளியிட்டார். எங்கள் அரசாங்கம், எங்கள் கட்சி குழு மற்றும் எங்கள் கட்சி ஆகியவை ஆல்பர்ட்டா கனடாவுடன் இணைந்திருப்பதை ஆதரிக்கின்றன என்று அவர் கூறினார். எலோன் மஸ்க் எக்ஸ் தளத்தில் இரு பிரெய்ரி மாகாணங்களும் கியூபெக்கும் சுதந்திரம் பெறுவதால் பயனடையும் என்று கூறியதைத் தொடர்ந்து இருவரும் தங்கள் நிலைப்பாட்டை பகிரங்கமாக மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இரண்டாயிரத்தி 2026 ஆண்டிற்கான இலக்கியத்துக்கான நோபல் பரிசு கனடிய கவிஞரும் செவ்வியல் அறிஞருமான ஆன் கொர்சனுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. செவ்வியல் மரபுடன் விளையாட்டுத்தனமான உரையாடலை மேற்கொண்டு சமூக கால இலக்கியத்திற்கு புதிய வடிவங்களை உருவாக்கி அவரது துணிச்சலான மற்றும் புதுமையான படைப்புகளுக்காக இந்த பரிசு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நியூயார்க்கில் நிகழ்ந்த ஒரு கொடிய விமான விபத்தை தொடர்ந்து ஏர் கனடா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கிட்டத்தட்ட முழுமையாக ஆங்கிலத்திலேயே வெளியிட்ட இரங்கல் செய்திக்காக கனடாவின் அதிகாரப்பூர்வ மொழிகளுக்கான ஆணையர் அவரை விமர்சித்திருக்கிறார். மைக்கேல் ரூசோ வெளியிட்ட 4 வீடியோவில் போன்ஜோர் மற்றும் மெர்சி ஆகிய 2 பிரெஞ்சு வார்த்தைகள் மட்டுமே இடம்பெற்றிருந்த நிலையில் அது குறித்து தங்கள் அலுவலகத்திற்கு ஏராளமான புகார்கள் வந்ததாக ஆணையரின் அறிக்கை தெரிவிக்கிறது. நெருக்கடியான காலங்களில் தங்கள் தலைவர்கள் 2 அதிகாரப்பூர்வ மொழிகளிலும் சமமாக பேசுவதை கேட்பதும் பார்ப்பதும் கனடியர்களுக்கு முக்கியம் என்று கெல்லி பாக்கின் அறிக்கையை ஆண்டு கூறுகிறது. இதையடுத்து பிரெஞ்சு மொழியில் போதுமான அளவு கருத்துக்களை வெளிப்படுத்த இயலாததற்காக ஏர் கனடா தலைமை நிர்வாக அதிகாரி மன்னிப்பு கோரினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மின் கனடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: உலக செய்திகள்.
0: ஹோர்மூஸ் நீரினை வழியே செல்லும் கப்பல்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்து பாதைகளை அமைப்பது தொடர்பாக ஈரானும் ஓமானும் உடன்பாட்டை எட்டியுள்ளதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாய் தெரிவித்திருக்கிறார். உலகளவில் மசகு எண்ணெய் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கு மிக முக்கிய கடல் வழியான ஹோர்மூஸ் நீரினையில் நிலவும் பதற்றமான சூழலுக்கு மத்தியில் இரு நாடுகளுக்கும் இடையிலான தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளின் மூலம் இந்த முடிவு எட்டப்பட்டிருக்கிறது. கட்டார் நாட்டின் வடக்கு கடல் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த வணிக ரீதியிலான எண்ணெய் கப்பல் மீது தொடர்ச்சியாக பல ஏவுகணைகள் தாக்கியதில் கப்பலில் இருந்த ஊழியர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய ராஜ்ய கடல்சார் வர்த்தக நடவடிக்கைகள் அமைப்பு தெரிவித்திருக்கிறது. கட்டாரின் மதினாத் அல் ஷமால் பகுதிக்கு வடக்கே சுமார் 51 கடல் மைல் தொலைவில் பாரசீக வளைகுடா கடற்பகுதியில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. வான்கார்டு என்ற கடல்சார புலனாய்வு நிறுவனம் அந்த கப்பல் ஆன்டிகுவா மற்றும் பார்புடா கொடியை ஏந்திய எசர்ஸ் என்ற எண்ணெய் மற்றும் ரசாயன கப்பல் என அடையாளம் கண்டிருக்கிறது. சனிக்கிழமையன்று அது வளைகுடாவை ஒமான் வளைகுடாவுடன் இணைக்கும் ஹார்முஸ் நீர்நிலையை நோக்கிச் சென்று கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது.

0: கப்பல் மீது ஏவுகணைகள் நேரடியாக தாக்கியதில் அதில் பயணித்த ஊழியர்கள் சிலர் காயமடைந்துள்ளதுடன் உயிரிழப்புகளும் ஏற்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை நடத்தியது யார் என்பது குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் கடல்சார் பாதுகாப்பு அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். வளைகுடா மற்றும் ஹோர்மோஸ் நீரிணையை ஒட்டிய கடல் வழிகளில் பயணிக்கும் ஏனைய வணிக கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு அந்த நிறுவனம் மேலும் அறிவுறுத்தியிருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சித்தரிக்கும் தங்க நிற நிர்வாண சிலையொன்று பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க்கில் அமைந்திருக்கின்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற கட்டடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. டேனிஸ் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் பெரு கிளாசின் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கண்காட்சி சட்டத்தின் ஆட்சி, ஜனநாயக விளிமியங்கள் மற்றும் பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான சர்வதேச ஒத்துழைப்பு தொடர்பான தனது விமர்சனத்தை வெளிப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஐரோப்பிய ஆணையர்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வருகை தரும் இடம் என்பதால் இந்த கலைப்படைப்பை காட்சிப்படுத்துவதற்கு இது பொருத்தமான இடம் என பெர் கிளாசன் குறிப்பிட்டிருக்கிறார். டேனிஷ் கலைஞர் ஜென்ஸ் கோல்ஸ்கெச் உருவாக்கிய இந்த சிற்பம் 23 கேரட் தங்கத்தால் பூசப்பட்டிருக்கிறது. ஆரஞ்சு பிளேக் என அழைக்கப்படும் இந்த சிற்பம் சுமார் 8.5 அடி உயரம் கொண்டதாகும். சிற்பத்தில் ட்ரம்ப் நிர்வாணமாக தன்னை விட சிறிய உருவம் கொண்ட மற்றொரு மனிதரின் தோள்கள் இடமந்திருப்பது போன்று சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் குடியேற்ற கொள்கைகள், பாதுகாப்பு செலவினங்கள், நேட்டோ தொடர்பான நிலைப்பாடுகள் மற்றும் கிரீன்லாந்து தொடர்பான ட்ரம்பின் அணுகுமுறை உள்ளிட்ட விடயங்களில் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் காணப்படும் பின்னணியில் இந்த காட்சிப்படுத்தல் இடம்பெற்றிருக்கிறது.
1: விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் புதிய தலைவராக குசல் மெண்டிஸ் நியமிக்கப்பட்டிருக்கிறார். ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வெளியிட்டிருக்கின்ற ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீலங்கா கிரிக்கெட் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற இலங்கை கிரிக்கெட் தேர்வுக்குழு கூட்டத்தின் போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கு எதிராக நடைபெறவிருக்கின்ற 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடரிலிருந்து குசல் மெண்டிஸ் டெஸ்ட் அணியின் தலைவராக செயற்படவிருக்கிறார். முன்னதாக இலங்கை டெஸ்ட் கிரிக்கெட் அணியின் தலைவர் பதவியிலிருந்து தனஞ்சய் டி சில்வா விலகுவதாக அறிவித்திருந்தார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவிலிருந்து ஆல்பர்டா பிரிவதற்கு தங்கள் எதிர்ப்பை ஆல்பர்டா மற்றும் சஸ்கச்சுவான் மாகாணங்களின் முதல்வர்கள் பகிரங்கமாக மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார்கள். இந்த ஆண்டு நியூயார்க்கில் இடம்பெற்ற ஒரு விமான விபத்து தொடர்பில் ஆங்கிலம் மட்டுமே இடம்பெற்ற இரங்கல் செய்தியை வெளியிட்டது தொடர்பாக ஏர் கனடா நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரியை அதிகாரப்பூர்வ மொழிகளுக்கான ஆணையர் கண்டித்திருக்கிறார். கட்டாருக்கு வடக்கே வளைகுடாவில் ஒரு எண்ணெய் கப்பல் மீது பல எரிகணைகள் தாக்கியுள்ளதாக ஐக்கிய ராஜ்யத்தின் கடல்சார் வர்த்தக செயல்பாடுகள் நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை சித்தரிக்கும் தங்க நிற நிர்வாண சிலையொன்று பிரான்சின் ஸ்ட்ராஸ்பர்க்கில் அமைந்திருக்கின்ற ஐரோப்பிய நாடாளுமன்ற கட்டடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்பின் இரவு செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: நேரம் இரவு 10:10. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. மரண அறிவித்தல் ஒன்று. திரு எட்வர்ட் சிரில் மேனுவல் பிள்ளை அவர்களின் மரண அறிவித்தல் ஒளிபரப்புக்காக கிடைக்கப்பெற்றிருக்கிறது. முல்லைத்தீவை பிறப்பிடமாகவும் யாழ் கொய்யா தோட்டத்தை வதிவிடமாகவும் கனடா டொரண்டோவை வசிப்பிடமாகவும் கொண்ட திரு எட்வர்ட் சிரில் மேனுவல் பிள்ளை அவர்கள் அக்டோபர் 1 வியாழக்கிழமை காலமானார். அன்னார் காலம் சென்ற அந்தோணிப்பிள்ளை மேனுவல் பிள்ளை, லில்லி டொரத்தி மேனுவல் பிள்ளை தம்பதிகளின் அன்பு மகனும், காலஞ்சென்ற சுவாம்பிள்ளை ஜோசப் மரியம்மா ஜோசப் தம்பதிகளின் மருமகனும், மேரி திரேசா மேனுவல் பிள்ளை தவம் ட்ரிசா ஆசிரியை அவர்களின் அன்பு கணவரும், டாக்டர் ஜோசப் ஏஞ்சலோ மேரிலாண்ட் யுஎஸ்ஏ, டாக்டர் கலிஸ்டா தயாலினி ராஜகாரியர் தயா ஆகியோரின் அன்பு தந்தையும், பெலிசியா ரோகிணி ஏஞ்சலோ மற்றும் டக்ளஸ் ராஜகாரியர் ஆகியோரின் அன்பு மாமனாரும், ரேமியஸ் மிதுனன் ஏஞ்சலோ, ஷிவோன் நயனி ஏஞ்சலோ, ஜூலியஸ் ஐவன் ஏஞ்சலோ, ஷரோன் நேரியா டக்ளஸ் ஆகியோரின் அன்பு தாத்தாவும், காலஞ்சென்ற ஹெலன் ரெஜினா பேதுருப்பிள்ளை, லினி மார்ஷல், மேரி இமெல்டா நோமா, அனட் பேட்ரிஸ், ஜெரால்ட் பேர்னாட், ஸ்டான்லி, சுவீத்தன் கலிஸ்டஸ், பேசி, லில்லி ஆகியோரின் அன்பு சகோதரரும், காலஞ்சென்றவர்களான பேதுருப்பிள்ளை, ஜோசப்பின், கந்தையா, ஸ்டீபன், மேரி மற்றும் மேரி ஜோசப்பின் கிரேஸ், லீனா ஆகியோரின் மைத்துனரும், மேரி மாலினி, நளினி, காலஞ்சென்றவர்களான ராபர்ட்சன் வேல்ஸ், வில்லியம் சார்லஸ், ஆன் டொராத்தி, காலஞ்சென்றவர்களான மெரினோ ஆண்டனி, லில்லி பெனடேட் மற்றும் மாரி ஹயசிந்த், பியோ மேரியோ ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும், ஜெசி மனோகரி, ராஜி, ரெஜினால்ட், லில்லி டொராத்தி, ஜோசப்பின் பாத்திமா, மெர்சி ஹீல்டா, கலிஸ்தெனிக்ஸ் மெர்வின், அடோல்சஸ் ஹென்ஸ், சரோஜினி சத்குருநாதன், சத்குணநாதன், லோஜா, காலஞ்சென்ற ராஜினி ஆகியோரின் அன்பு மாமனாரும், டொரத்தி, சனா, ரொசாரியோ தமயந்தி, கிறிஸ்டி லக்ஷ்மன், ஃப்ரிட்ச்மேன், டக்ளஸ், லோரியன், லொரிட்டா, பெட்டிசன், சென்சன், ஹெரால்ட், ஜஸ்டின், லான்சி ஆகியோரின் அன்பு பெரியப்பாவும் ஆவார். அன்னாரின் பூதவுடல் அக்டோபர் 9 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 4 முதல் 9 வரையும், பின்னர் அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 8 முதல் 9 வரையும், இலக்கம் 8911 வூட்பைன் அவென்யூ மார்க்கத்தில் அமைந்திருக்கின்ற சாப்பல் ரிட்ஜ் ஃபியூனரல் ஹோம் அண்ட் கிரிமேஷன் சென்டரில் பார்வைக்கு வைக்கப்பட்டு, அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 10 இலக்கம் 14 ஹைகேட் டிரைவ் மார்க்கத்தில் அமைந்திருக்கின்ற செயின்ட் தோமஸ் த அப்போஸ்டல் ரோமன் கத்தோலிக் சர்ச்சில் திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு, பின்னர் அக்டோபர் 10 சனிக்கிழமை காலை 11:30 இலக்கம் 7770 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்டில் அமைந்திருக்கின்ற கிறிஸ்ட் த கிங் கத்தோலிக் செமட்ரியில் நல்லடக்கம் செய்யப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். தகவல் டாக்டர் ஜோசப் ஏஞ்சலோ ஜோ யுஎஸ்ஏ மகன் 1410937 டக்ளஸ் ராஜகாரியர், கனடா, மருமகன், 416-904-9504. டாக்டர் கலிஸ்டா ராஜகாரியர், கனடா, மகள், 416-276-3812. திரு எட்வர்ட் சிரில் மனுவேல் பிள்ளை அவர்களின் மரண அறிவித்தல் கேட்டார். நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழகம் 101.3. கலை நேரம் இரவு 10:15. நிகழ்ச்சியில் தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கலை மரபுரிமை உபக்குழு ஒருங்கிணைக்கும் கலையரசி 2026 கலை நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:31 மார்க்கத்தில், இலக்கம் 171 டவுன் சென்டர் புளோவார்டில் அமைந்திருக்கின்ற பிளாட்டோ மார்க்கம் தியேட்டரில் நடைபெறும். 416-995-6099.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: காதுக்கினிய கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்
1: ஒலிக்கும் பாடல். இலங்கையில் முதலில் வெளிவந்த இசைத்தட்டிலிருந்து ஒலிக்கிறது பாடல். நான்கு பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டிலிருந்து இந்த பாடல் இடம்பெறுகிறது. 1968 வெளிவந்த இசைத்தட்டிலிருந்து இந்த பாடல் ஒலிக்கிறது. பாடலை எம்பி பரமேஷ் இயற்றி பாடியிருக்கின்றார். பாடல் கணிசை ஈழத்து மெலிசி மன்னர்கள் எம்பி பரமேஷ் கோனேஷ் இரட்டையர்கள்.

0: கலைஞர் நேரம் இரவு 10:22 ஒழித்த பாடல். எம்பி பரமேஸ் அவர்கள் இயற்றி பாடிய பாடல். பாடல் காணிசை மெல்லிசை மன்னர்கள் எம்எஸ் பரமேஸ், எம்பி கோணேஷ் இரட்டையர்கள். கலைஞர் நேரம் 10:22. நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸ் வேலைக்கான வாய்ப்பு. டெக்சாஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்னுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு 1 மைலுக்கு 70% வரை சம்பாதிக்கலாம். அதேபோல் சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு 1 மைலுக்கு 60% டிரைவர் ரேட் வழங்கப்படும். குறைந்தபட்சம் ஒருவரோட ட்ரக் டிரைவிங்கில் அனுபவம் அவசியம். மேலும் டெடிகேட்டட் லோட்ஸ் மற்றும் வாராந்திர கொடுப்பன வசதியும் இருக்கிறது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் இந்த சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். 6475743547 6475743547. ஜேபி டிரான்ஸ்போர்ட் டீம் டிரைவர்ஸ் வேலைவாய்ப்புக்கான அறிவித்தல் கேட்டீர்கள். கலைஞர் நேரம் 10:23.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 6474599757 6474599757.
3: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
4: புரட்சி தலைவா தம்மன செம்மா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்.
3: எம்ஜிஆர் 110 கனேடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652.
1: ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் அனுபவம் உள்ள ஏசட் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 சென்ட்ஸ். சோலோ யுஎஸ்ஏ டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 சென்ட்ஸ். குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் ஜேபி டிரான்ஸ்போர்ட், 30 லேத்பிரிட்ஜ் டிரைவ், பிராம்டன். 6475743547 6475743547.
5: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமா?
6: Everlasting Travels and Tours
5: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
6: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
5: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
6: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
5: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
6: 416-723-7387.
5: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
6: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 6473278111 6473278111.
6: சகாஜா.

0: இவையில் டாக்கன் பாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: கலைக நேரம் 10:30 நேரில் கேட்டுக்கொண்டு சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
2: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, Anithvidamana Sponsorship Survey, Commercial, Matum Residential Mortgages, Petukura, KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
3: உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டிடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன், 416-803-8830.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: என்ன யோசினை?
6: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம்னு தான் யோசிக்கிறேன்.
5: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்க, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை, கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: Everything okay? No problem, Dijinam.
10: Bar kalamu closing da, tadikira nadi.
11: The customer you're trying to reach is not available.
12: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
9: Last minute left. Closing day, the Pradesh Chellathukku thanks.
10: Chellam illa da Selvam.
9: Sari sari.
1: Kalaganeeram 10:33. Neergal kettukondupadu CMR Tamilagam 101.3. Remax expert J. Paramanathan vidukkum arivithal. ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கிறீர்களா? எந்த பில்டர், எந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்களையும் newhomecenter.com எனும் ஒரே தளம் உங்களுக்காக கொண்டு வருகிறது. இனி ஒவ்வொரு பில்டராக ப்ராஜெக்ட்களை தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹவுஸ்கள் தொடக்கம், டிட்டாச் ஹவுஸ்கள் வரை பல தெரிவுகள். புதிய ப்ராஜெக்ட்ஸ் அனைத்தையும் ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்ய newhomecenter.com. புதிய வீடுகள் 600,000 ஆரம்பமாகின்றன. அது மட்டுமல்ல, ஒன்டேரியோ அரசின் ரிபேட்ஸ் மூலம் நீங்கள் $130,000 வரை திரும்ப பெறும் வாய்ப்பும் இருக்கிறது. ப்ரொஜெக்ட்களின் பிரைஸ், லொகேஷன், ஃப்ளோர் பிளான் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கிறது. newhomecenter.com. உங்களுடைய புதிய வீட்டை newhomecenter.com என்ற இணையதளத்தில் இன்றே தேடுங்கள். மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-700-3333, 416-700-3333. ரிமேக்ஸ் எக்ஸ்பர்ட் ஜே பரமநாதன் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள். கலை நேரம் 10:34. தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றைய நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா இணைந்து கொள்கிறாா்.

0: அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலே சந்திக்கின்றோம். இன்று எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் தர்மா அணிந்து கொள்கிறார். வணக்கம் சுரேஷ் தர்மா.
1: வணக்கம். வணக்கம் கமல். வணக்கம் நேயர்களே.
0: ஆமாம், ஒரு நீண்ட ஒரு ஏறக்குறைய 10-10.5 மாதங்களுடைய ஒரு நீண்ட தரிப்பின் பின்னர் மீண்டும் அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல், விமானம் தாங்கி கப்பல் மீண்டும் அமெரிக்காவுக்கு திரும்பி இருக்கிறது. இதை மிக ஆரவாரமாக அனைவருமே வரவேற்று கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் இதனுடைய பயணம் வெற்றி அளித்திருக்கிறதா, மீள திரும்பப்பட்டிருக்கிறது, இதற்கான பின்னணி காரணங்கள் எதுவும் இருக்கிறதா, அதை பற்றி உங்களுடைய பார்வையும் உங்களுடைய கருத்துக்களும்?
1: இல்லை, நிச்சயமாக இந்த கப்பல் இதுவரையில் அமெரிக்கா மேற்கொண்ட அந்த நாசகாரி கப்பல்களின் பயணத்தில் அல்லது கரை திரும்பும் நேரத்தில் அதிக நேரத்தை எடுத்ததாக இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. அதாவது 10 மாதங்கள் ஒரு போரற்ற சூழ்நிலையில் கடலில் இது தனது சேவையை ஆற்றியிருக்கின்றது. ஆனால் இந்த கப்பலில் இருந்த மாலுமிகள் அனைவரும் மன உளைச்சலுக்கு உள்ளானதாக அவர்களது குடும்பத்தினர் தெரிவித்த எதிர்ப்புகளை தொடர்ந்துதான் இந்த கப்பல் இவ்வாறான ஒரு நிலைக்கு வந்தது என்பது உண்மை. இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த கப்பல் உண்மையிலேயே ஈரானிய போருக்கான அதி உச்ச ஆயுதமாக பார்க்கப்பட்ட ஒன்றாக இருந்த பொழுதும் அதனை மீளப்பெறுதல் என்பது ஈரானியர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவில் இந்த ஈரான் போர் எவ்வாறு நிறுத்தப்பட வேண்டும் அல்லது அதனை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை எழுப்பதற்கான நோக்கங்களையும் அது மக்களிடையே எழுப்பியிருந்தது. குறிப்பாக படைத்தரப்பை சேர்ந்தவர்கள் இந்த ஒரு கப்பல் நாசகாரி கப்பலுடன் அவற்றை பாதுகாக்கும் கப்பல்கள் அனைத்தும் இந்த கப்பலில் ஒரு 5000 பேர் இருந்தால் அதனை சுற்றியுள்ள கப்பல்களில் சுமார் 2000 பேர் அதன் பாதுகாப்புக்காக இருப்பார்கள். அவ்வாறுதான் ஒரு நாசகாரி கப்பல் தனது பயணத்தை மேற்கொள்ளும். அதனை உண்மையிலே நேயர்கள் பார்க்க வேண்டுமானால் இந்த ஜூடிபில் எவ்வாறு ஒரு கரியர் செல்கின்றது என்று பார்த்தால் தெரியும். அது ஒரு சிங்கம் செல்ல அதனை சூழவும் பல சிங்கம் ஒரு கட்ட அமைப்பு செல்வது போன்ற நிலையில் செல்கின்றது. எனவே அது ஒரு இருமாப்பு. அதாவது உலகை இன்று வரையில் ஆட்சிக்குள் வைத்திருப்பது அல்லது தங்கள் பயத்திற்குள் வைத்திருப்பதற்கு அமெரிக்காவிற்கு உதவியது இந்த கடல்களை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கைக்கும் அல்லது கடல்களில் ஆக்கிரமிப்பை செலுத்துகின்ற இந்த கப்பல்களின் சங்கமம்தான். இருந்த பொழுதிலும் அவர்களால் இந்த போர் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் பொழுது இந்த கப்பலின் பிரயோகம் என்பது நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுப்பதாக எதிர்பார்த்த பொழுது அது பின்வேகத்தை கொடுத்தது. எவ்வாறு என்றால், அந்த கப்பலில் பல காலமாக பயணிப்பவர்களுக்கு அங்கே இருந்த உணவுகள் மற்றும் அவர்களுக்கான உணவு அந்த உணவு விடயங்களில் தர கட்டுப்பாடுகள் போன்றவெல்லாம் ஏற்படுத்தப்பட்டதும் மற்றும் தகரங்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் கொடுக்கப்பட்டதும் அவர்களால் தங்களுடைய உறவினர்களுக்கு பகிரங்கப்படுத்திய பொழுது, இல்லை அவர்கள் அனைவரும் நன்றாக இருக்கின்றார்கள், அவர்களை நன்றாகத்தான் நாங்கள் பார்த்து வருகின்றோம் என்ற கூதாவில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கருத்து தெரிவித்திருந்தார். இருந்த பொழுதிலும் அந்த கப்பல் தற்காலிகமாக போரரங்கில் இருந்து எடுக்கப்பட்டு தாய்லாந்து நோக்கி நகர்த்தப்பட்டு தாய்லாந்தில் அவர்களுக்கு ஒரு விடுமுறை கொடுக்கப்பட்டு இப்பொழுது அங்கிருந்து பயணத்தை ஆரம்பித்து இன்று அமெரிக்காவை வந்தடைந்திருக்கின்றது. அதற்குரிய வரவேற்பு என்பது பலமாக இருந்திருந்தது. அதுபோலவே அந்த கப்பலில் பயணம் செய்த பணியாளர்கள் அல்லது கடற்பரை மெரைன் என அழைக்கப்படுகின்ற கடல் தரை சார்ந்த படை வீரர்கள் அல்லது விமானப்படை எல்லாம் இணைந்தவர்கள்தான். அவர்கள் சுமார் 80க்கும் மேல் போர் விமானங்களை கொண்ட கப்பல் அது. அவ்வாறாக இருக்கின்ற அந்த கப்பலில் இருக்கிறவர்கள் நிச்சயமாக வெள்ளை உடை அணிந்து மேலே வந்து நின்று தங்களுடைய ஆனந்தத்தை வெளிப்படுத்தியதாகவும், அதே வேளை இந்த கப்பலில் இருப்பவர்களின் உறவினர்கள் அங்கே சென்று அவர்களுக்குரிய வரவேற்பை அளித்ததாகவுமான இந்த நிகழ்வுகளை பார்க்கக்கூடியதாக இருந்தது. மறுபக்கமாக இந்த கப்பலின் வருகை என்பது அமெரிக்க அரசியல்வாதிகளிடையே மீண்டும் ஈரான் போரை நிறுத்துமாறான கோரிக்கையை விடுக்க ஆரம்பிப்பதற்கான ஒரு அத்திவாரத்தை இட்டுள்ளது. அதாவது ஈரான் போர் என்பது எவ்வாறு முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் விரும்பினார்களோ அல்லது ஈரானை சுற்றி 2 நாசகாரி கப்பல்களை இப்பொழுதும் அனுப்பி வைத்திருக்கின்றாரோ அதற்கு எதிரான வேண்டுகோள்களை அமெரிக்க அரசியல்வாதிகள் விடுப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லது ஒரு ஆரம்ப நிலையை இந்த கப்பலின் வருகை என்பதை ஏற்படுத்தி இருந்தது. அதனை தொடர்ந்து அவர்கள் விடுத்த வேண்டுகோள்களில் எல்லாம் இந்த கப்பல் வருகை வந்தது போல ஏனைய கப்பல்களும் தங்களுடைய துறைமுகங்களுக்கு காலகாலத்திற்கு சென்று திரும்புகின்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கருத்தியலையும், அதேவேளை ஈரான் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்கிற கருத்தியலையும் விதைத்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக அரசியல் சார்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படலாம். மறுபக்கமாக ஆம், இந்த கப்பலில் இருந்தவர்களுக்குரிய மனநிலை பாதிப்பு, ஒருவர் கப்பலில் இருந்து குதித்ததை தொடர்ந்துதான் இவ்வாறான நிகழ்வு வெளியே வந்தது. அந்த கப்பலில் அவர்களுக்குள்ள மன அழுத்தங்கள் போன்றவை, எனவே அதனை கட்டுப்படுத்த முடியாமல், இல்லை அவ்வாறு இல்லை அவர்கள் நன்றாக இருக்கின்றார்கள் என்று கூறியிருந்தாலும், அவர்கள் தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்டு 2 வாரங்கள் என்று நினைக்கின்றேன் அவ்வாறான ஒரு விடுமுறை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு, அதன் பின்னர் அவர்கள் மீண்டும் தங்கள் பணிகளை ஆரம்பித்து அமெரிக்காவை நோக்கி வருகிறது. தற்பொழுது அந்த கப்பல் அமெரிக்க கரையை அடைந்துள்ளது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த 10 மாதங்கள் என்பது அமெரிக்க வரலாற்றிலேயே இதுதான் 2வது தடவையாக ஒரு கப்பல் கரை தட்டாமல் பல காலம் நின்றிருக்கின்றது. அதாவது அமெரிக்காவின் கரையை நாடாமல் தொடர்ச்சியான ரோந்துகளில் ஈடுபட்டிருக்கின்றது. அதை எவ்வாறு கூறலாம் என்றால், இந்த வீரர்கள் அனைவரும் கடலில் தங்கியிருந்த காலம் என்பது பெரிதான காலம். இதே இது 6 மாதத்திற்கு ஒரு கப்பல் சென்று அவ்வாறான பணிகளை மேற்கொண்டு மீண்டும் திரும்பமாக இருந்தால் அவர்களுடைய பணிகாலம் என்பது 6 மாதமாக இருக்கும். ஆனால் அந்த 2வது அமெரிக்க வரலாற்றிலேயே 2வது தடவையாக இவ்வாறான ஒரு 10 மாத கால பணியாற்றலுக்கு இந்த 6,500 இருந்து 7,000 போர் வீரர்களும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இதன் வருகை என்பது ஈரானிய போரிற்கு ஒரு பலவீனமானதாகத்தான் கருதப்படுகின்றது என்றால், அது போரரங்கில் மாத்திரமல்லாமல் அமெரிக்க மக்களிடையே தேவையற்ற போர் என்கின்ற ஒரு மனநிலையை கொண்டு வந்திருக்கின்றது. இதுதான் இந்த சாதாரணமாக நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம்.
0: நீங்கள் குறிப்பிட்டது போலவே இது இப்ப நீண்ட காலமாக இந்த போர்க்கப்பல் பல இடங்களிலுமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுதான் நான் நினைக்கின்றேன், ஒரு நீண்ட காலமாக ஒரு போர் சூழலிலே இவர்கள் வேறு நாடுகள் மீது இப்ப தாக்குதலை தொடுக்காவிட்டாலும் கூட ஈரானுடைய தாக்குதல்கள் இந்த கப்பலை நோக்கி மிக அதிகமாகவே இருந்திருக்கிறது. இந்த நிலைமையில தான் அவர்கள் மீண்டும் எடுத்திருக்கிறார்கள். இது ஏறக்குறைய வருகின்ற அவர்களுடைய இந்த இடைத்தேர்தலை, அதாவது இந்த நோம்பரில் வரப்போகின்ற ஒரு தேர்தலை ஒரு முக்கியமான காரணியாக கொண்டு இந்த கப்பல் மீள பெறப்பட்டிருக்கலாமா?
1: இல்லையா, இங்கே உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், நீங்கள் குறிப்பிடுகின்ற உண்மை ஆம் அவ்வாறுதான் இது இருந்திருந்தது. இது நீண்ட காலமாக அந்த பகுதிகளில் பணியில் இருந்தது. இந்த கப்பல் வந்து அதாவது வந்து அணுசக்தி மூலம் இயங்குகின்ற கப்பல். இந்த கப்பல் வந்து 1 வருடம் 2 வருடம் இல்ல, பல வருடங்களுக்கு கூட கரை தட்டாமல் இறங்கக்கூடிய வகையில் இருந்திருந்தாலும், கரல் பிடித்தல் மற்றும் சுத்தப்படுத்துதல் மற்றும் மாலுமிகளை மாற்றுதல், அதாவது முக்கியமாக இந்த மெயின்டெனன்ஸ் எனப்படுகின்ற பல இத்தியாதி வேலைகளும் செய்யப்பட வேண்டும் என்றால், ஒரு உப்பு சார்ந்த இடத்தில் தொடர்ந்து பயணிக்கின்ற பொழுது கரல் பிடித்தல் போன்றவை எல்லாம் பயணம் செய்கின்ற பொழுதே அவர்கள் செய்வார்கள். இருந்த பொழுதிலும் அதில் செய்ய வேண்டிய வேலைகள் போன்றவற்றையெல்லாம் செய்ய வேண்டிய தேவை இருக்கும். அத்தோடு ஆம், ஈரானின் தாக்குதலுக்குரிய ஒரு அறிகுறியாக இது பாவிக்கப்பட்டாலும், இதனை தாக்கினால் ஈரானை பொறுத்தவரையில் அவர்களுக்கும் தெரியும், தங்களுக்கு இடம்பெறப்போகின்ற அதாவது வந்து எதிர்த்தாக்குதல் என்பது பலமாக இருக்கும் என்று. குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள், இலங்கையை அண்மித்த கடற்பரப்பில் இந்தியாவிலிருந்து பயிற்சி ஒத்திகையை முடித்து வந்த ஈரானின் புதுக்கை ஆரம்பத்தில் இப்பொழுது அதாவது அதிநவீன போர்க்கப்பல் இலங்கைக்கு தென்கிழக்காக தாக்கியளிக்கப்பட்டிருந்தது. அதன் பொழுது 240-250 பேர் கொல்லப்பட்டிருந்தன, அல்லது படுகாயமடைந்தவர்கள் உட்பட பலரும் கொல்லப்பட்டிருந்தார்கள். அவ்வாறான சந்தர்ப்பத்திற்கு பழிவாங்கலாக கூட இவ்வாறான கப்பல்களை தாக்குகின்ற பொழுது, இதில் 100-200 பேர் அல்ல, இருக்கின்ற தொகை என்பது 6,000-7,000 பேர் கொண்ட கடற்தொகுதியாக இருக்கின்ற பொழுது, ஒரு கப்பலின் இந்த தாய் கப்பல் எனப்படுகின்ற இந்த USS லிங்கன் என்கின்ற கப்பலின் மீதான தாக்குதல் நடத்தப்பட்டால் அதில் பலத்த உயிர் சேதம் ஏற்படும். எனவே அவ்வாறான தாக்குதலுக்கான முன்னெச்சரிக்கைகள் மாதிரியான தாக்குதல்களை ஈரான் மேற்கொண்டிருந்தாலும், ஈரானை பொறுத்தவரையில் உள்ள நிலைமை என்னவென்று சொன்னால், இவ்வாறான கப்பல்களின் மூலம்தான் அங்கே ஒரு தரையிறங்கு படை நடவடிக்கைகள் ஈடுபடுகின்ற பொழுது, அமெரிக்கா அவ்வாறான ஒரு நடவடிக்கையில் ஈடுபடுமாக இருந்தால், அதற்குரிய பாதுகாப்புகள் வளங்களுக்கான அதற்குரிய முற்கட்ட நடவடிக்கைகளுக்கான விமான தாக்குதல்கள் போன்றவை எல்லாம் இந்த இவ்வாறான கப்பல்களில் இருந்து மேற்கொள்வது என்பது இலகுவான நடவடிக்கையாக இருக்கும். அதனை ஒட்டியதாகவும் அதே நேரம் அவர் அவர்களுடைய அந்த கடற்படைப்பை கண்காணிப்பதற்கு, இப்பொழுது ஒரு கப்பல் நிற்கின்ற பொழுது அந்த கப்பல் நிற்கின்ற இடத்திலிருந்து 100-200 கடல் மைலுக்கான தொலைவை அது சாதாரணமாக கண்காணித்து அங்கே உள்ள பயண ரேடர் மூலம் கண்டறிந்து விமானங்களை அனுப்பியோ அல்லது உலங்கு வானூர்திகளை அனுப்பியோ என்ன நடக்கின்றது என்பதை ஆராய்கின்ற தன்மைகள் எல்லாம் இவர்களுடைய சாதாரண நிலைமைகள் ஏற்படுகின்ற தன்மையை இல்லாது செய்துவிடும். அதுதான் அதில் உள்ள உண்மை என்னவென்றால், கட்டுப்படுத்தப்பட போகின்ற கடற்பரப்பு என்பது பெரியது. அதன் காரணமாக இவ்வாறான கப்பல்களை அவர்கள் தவிப்பதற்கு விரும்பியிருந்தார்கள்.
0: சரி, பார்க்கலாம் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பதை பார்த்திருக்கலாம். நோம்பிலே தேர்தல் நடைபெறவிருக்கிறது, அதுக்கு பின்னர் மீண்டும் இந்த கப்பல் அங்கே செல்லுமா போன்ற பல விடயங்களை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். நன்றி சுரேஷ் சர்மா அணிந்து கொண்டு இவ்வளவு நேரமும் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
0: கலை நேரம் 10:45 நேர்கள் இதுவரை கேட்டது செய்தியின் பின்னணியில். இன்றைய நிகழ்ச்சியிலும் எங்களோடு இணைந்து கொண்டு தகவல்களை பகிர்ந்து கொண்டவர் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. நேர்கள் கேட்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுட்காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்காக சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகிறார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். 416-837-7795 416-837-7795 ஓல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன் விடுத்த அறிவித்தல் கேட்டீர்கள். கலை நேரம் 10:47.
2: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவ் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3-2-94-94.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
4: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383.
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
5: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
0: ஒழிக்கும் பாடல் மறிக்கொழுந்து திரைப்படத்திற்காக சித்ரா எஸ் பி பாலசுப்ரமணியம், பாடலுக்கு அணிசை தனிசை தென்றல் தேவா.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: மேலும் 2 ஆண்டுகள் புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
5: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: 416-489-2000 GTA கிரெடிட்.
6: கலக நேரம் 10:55. நீங்கள் 11 மணிக்கு திரைப்புதிர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம். சில தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு திரைப்படத்தை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி பழிக்கும். அடுத்த பாடல் இளவரசன் திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், சித்ரா. மீண்டும் பாடல் காணி செய்து நிதித்தன்றல் தேவா, பாடல் வரிகள் கவிஞர் முத்துலிங்கம்.

0: This is Tamil FM 101.3.
1: நேர்களை கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 கலைக நேரம் 11 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்திச் சுருக்கம். சிறையில் உள்ள பௌத்த துறவிகளை கையாள்வதற்காக தற்போதைய சட்டங்களை திருத்தி புதிய கட்டளைகள் மற்றும் விதிமுறைகளை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்படும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வங்கி கணக்குகளுக்கு மாற்றி மோசடியில் ஈடுபட்டதாக கைதான சந்தேக நபரை விளக்க மறியலில் வைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 3000 கனாடி நீரை திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்திருக்கிறது. ஹவுதிகளின் தாக்குதல்கள் காரணமாக சவுதியில் இருக்கும் இந்திய

சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. கலக நேரம் 11:02. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 9°C இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 14 km வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த புள்ளியாக 6°C பதிவாகும். இன்றைய பின்றவில் சில இடங்களிலே மழை துருளுக்கான வாய்ப்புகள் 30%. நாளை வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 9°C பதிவாகும். நாளை பகல் பொழுது சூரிய ஒளியுடன் காணப்பட்டாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் காணப்படும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. நாளை பின்றவில் சில இடங்களிலே சிறிதளவிலே முகில் மூட்டம் காணப்படும். நாளை பின்றவில் அதி குறைந்த வெப்பநிலையாக 6°C பதிவாகும். நாளை மறுநாள் அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 20°C பதிவாகும். அன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் காணப்படும். அன்றைய பின்னரவில் ஆங்காங்கே முகில் மூட்டம் காணப்படும். அதி குறைந்த வெப்பநிலையாக 12°C பதிவாகும். அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பொழுதில் அதி கூடிய வெப்பநிலையாக 20°C பதிவாகும். அன்றைய பகல் பொழுது முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அன்றைய பின்றவிலும் மழைப்பொழிவு தொடரும் என்று எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. அதி குறைந்த வெப்பநிலையாக 12°C பதிவாகும். வெளியில் 9°C. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிப்பொருள் விலைகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இன்று நள்ளிரவின் பின்னர் 1% குறைவடைகிறது. 1% குறைவடைந்து நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலையாக 184.9% காணப்படும். இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நீங்கள் அமைந்து கொள்ளலாம். 416-593-0055. சில தரவுகள் வழங்கப்படும். அந்த தரவுகளை வைத்துக் கொண்டு திரைப்படத்தை கண்டுபிடிக்கின்ற வேடிக்கை நிகழ்ச்சி. இது ஒரு வேடிக்கையான பொழுதுபோக்கு நிகழ்ச்சி மாத்திரமே என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்கள் முதலாவது நேர் விடையை சொல்லியிருந்தாலும் நீங்களும் உங்களுடைய விடையை தெரிவிக்கலாம். இணைப்பிலிருந்து விடுபட வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இன்றைய திரைப்பத நிகழ்ச்சிக்கான முதலாவது திரைப்படத்துக்கான தரவுகள் ஏழு எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம். ஏழு எழுத்துக்கள் ஒரு சொல் கொண்ட திரைப்படம். மதிப்பு மிக்க 9 கற்களின் தொகுப்பு. ஏழு எழுத்துக்கள் ஒரு சொல் கொண்ட திரைப்படம். மதிப்பு மிக்க 9 கற்களின் தொகுப்புக்கு இப்படி ஒரு பெயர் இருக்கிறது. திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 416-593-0055. ஒழிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.

0: ஒழித்த பாடல் நம்ம ஒரு திரைப்படமான நீலிரா திரைப்படத்திலிருந்து ஒழித்தது. பாடலை ரமணன், வாகிசன் ராசையா, கில்மிஷா ஆகியோர் இணைந்து பாடியிருந்தார்கள். பாடலுக்கான இசை சிவா பத்மயன், பாடல் வரிகள் வாகிசன் ராசையா. சரி, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். திரைப்போது நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: ராஜ்.
0: ராஜ், திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா? நட்சத்திரம் என்று கூறியிருக்கிறீர்கள். நட்சத்திரமா? நட்சத்திரம் எத்தனை எழுத்து? சரி, பார்க்கலாம். நன்றி ராஜ், நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமாம். இவ்வளவு ஈஸியா உங்கள்ட்ட எதிர்பார்க்கலையே.
0: இவ்வளவு ஈஸியா எதிர்பார்க்கிறது.
2: நவரத்தினம்.
0: நவரத்தினம் என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: ஆமாம். இது மக்கள் திரையத்தோட அந்த படத்துக்கு பேரு கேட்ட மாதிரி 9 கதாநாயகர்கள் நடிச்சிருக்காங்களே. அதே நவரத்தினம்.
0: அதே நவரத்தினம் தான். சரி, நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம். கண்ணன் பேசுறேன்.
0: நலமாக இருக்கிறோம் கண்ணன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா? நவரத்தினம் என்று கூறியிருக்கிறீர்கள். நன்றி
4: கண்ணன்.
0: நிகழ்ச்சி அடுத்த நேர், வணக்கம்.
5: குமார்,
0: கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? நவரத்தினம். நன்றி குமார். நிகழ்ச்சி அடுத்த நேர், வணக்கம். தேவகுமார், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? நவரத்தினம். நன்றி தேவகுமார். நிகழ்ச்சி அடுத்த நேர், வணக்கம். வகுப்புக்கு பிந்தி வந்திருக்கிறீர்கள். நன்றி புருஷோத்தமன். ஆமாம், நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை ஓரளவுக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது நவரத்தினம் என்பது சரியான திரைப்படம். விளம்பரங்களை அடுத்து அந்த திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிபரப்பாகும். அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளும் வழங்கப்படும்.
6: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல். அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333. J. Paramanathan, Brooker, Remax Experts.
7: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208-il. AZ, DZ, மற்றும் Airbrake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள். 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
8: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்ல, கிடைச்சிட்டது.
7: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30. காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: காலை நேரம் 11:13. சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை வழங்குகின்றேன். இது ஒரு ஆங்கில சொல், தமிழிலே நான்கு எழுத்துக்களிலே வந்திருக்கிறது. ஆங்கில சொல், தமிழிலே நான்கு எழுத்துக்கள், ஒரு சொல் கொண்ட திரைப்படம். கற்பனையான ஒரு உயிரினம், கற்பனையான ஒரு உயிரினம், நான்கு எழுத்து, ஒரு ஆங்கில சொல், தமிழிலே நான்கு எழுத்துக்களிலே வருகிறது, ஒரே சொல் கொண்ட திரைப்படம், கற்பனையான ஒரு உயிரினம். திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள் 416-593-0055. ஆங்கில சொல், தமிழிலே நான்கு எழுத்துக்கள், ஒரே சொல், கற்பனையான ஒரு உயிரினம். ஒழிக்கும் பாடல் கேஜே ஜேசுதாஸின் குரலில் ஒழிக்கிறது நவரத்னம் திரைப்படத்திற்காக. பாடலுக்கான இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. காலை நேரம் 11:18 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சதங்கை.
0: என்ன திரைப்படம்?
1: சதங்கை. சதங்கை
0: ஆங்கில திரைப்படம், ஆங்கில பேர் சொன்னேன், தமிழிலே வந்து சதங்கை என்கிறீர்கள். சரி, பார்க்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கிற அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
2: கணேசன்.
0: கணேசன், கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: விதி.
0: விதியா?
2: ஓ,
0: விதிக்கு நாலு எழுத்துக்கின்ற விதி இன்றைக்கு தான் எனக்கு தெரியும். ம், சரி. நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை? இப்படி ஒரு கேள்வியா? சரி, இது பிரதீப் ரங்கநாதன் நடித்த திரைப்படம். டிராகன் என்று கூறியிருக்கிறீர்கள். நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். யோகா.
0: யோகா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: அதே டிராகன் தான்.
0: அதே டிராகன் தான். ம், சரி. நன்றி. நிகழ்ச்சியில் இணைந்து ஒரு அடுத்த நேர் வணக்கம்.
5: நன்றி.
0: ஆமாம், நிகழ்ச்சியில் இந்த அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆரம்பத்திலே விதி, சதங்கை என்று கூறினார்கள். ம், சரி. அது டிராகன் திரைப்படம். 2025 திரைக்கு வந்த திரைப்படம். சரி, விளம்பரங்களை அடுத்து டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒளிபரப்பாகும். அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளும் வழங்கப்படும்.
6: Screamers, dare to face your fears.
7: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9-31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த் ராஜா. கால் 647-849-4444.
8: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-94-94.
7: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
9: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
7: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
9: ஏசியா கோல்ட் இங்க்
7: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
9: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
7: இட்டோபிகோ
9: 416-746-2742.
10: Everything okay? No problem and dinam.
11: Bar kalam closing da tadikira nadik.
12: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268
10: 0155.
11: செல்லம் இல்லடா, செல்வம்.
10: சரி சரி.
5: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3.
13: வணக்கம்
14: வணக்கம்
13: வணக்கம்.
14: இது CMR தமிழ் FM.
13: இது CMR தமிழ் FM.

காலை நேரம் 11:24 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல் திரைப்புதிர் போட்டி நிகழ்ச்சி. சரி, அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை வழங்கிவிடுகின்றேன். 2 எழுத்துக்கள் கொண்ட திரைப்படம், 2 எழுத்துக்கள் ஒரே ஒரு சொல், 2 எழுத்துக்கள் ஒரே சொல் கொண்ட திரைப்படம். ஒரு விடயத்தை அறிந்து கொள்ள கேட்கப்படும் கேள்விகளில் இதுவும் ஒன்று. ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்விகளில் இதுவும் ஒன்று. 2 எழுத்துக்கள் ஒரு சொல் கொண்ட திரைப்படம். ஒரு விடயத்தை அறிந்து கொள்வதற்காக கேட்கப்படும் கேள்விகளில் பல கேள்விகள் இருக்கின்றன, அந்த கேள்விகளிலே இதுவும் ஒன்று. அலையுங்கள் 4165935. ஒலிக்கிறது டிராகன் திரைப்படத்திலிருந்து பாடல், பாடலோடு சித்ரீராம், சஞ்சனா கல்மஞ்சே. பாடலுக்கான இசை லியோன் ஜேம்ஸ், பாடல் வரிகள் விக்னேஷ் சிவன்.

0: கலையக நேரம் 11:30. திரைப்புதர் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
1: கணேசன்.
0: கணேசன், கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
1: விதி அல்லது காதல்?
0: விதியும் காதலையும் தவிர ஒரு பாட திரைப்படமே கிடைக்கவில்லையா? சரி, நன்றி கணேசன். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம். யார் நடிக்கிறது? வெண்பா.
0: வெண்பா நடித்த திரைப்படம் எனக்கு தெரியாது. நீங்களே கேள்வியை கேட்டு நீங்களே விடையை சொன்னால் நான் என்ன சொல்லுவது? ஒரே விதியா தான் போய் கொண்டிருக்குது. இந்த திரைப்படம் ஏவிஎம் ராஜன் நடித்த திரைப்படம். உலகவில்லை ஏவிஎம் ராஜன் நடித்த திரைப்படம். அவரே நடித்தார்னு எனக்கு தெரியாது.
2: நன்றி.
3: என்னுடைய
0: அறிவுக்கு எத்தனை கழிவு நான் கொண்டு வந்திருக்கேன்?
3: உங்களுடைய மூடியல் வந்து
0: சரி பார்க்கலாம். நன்றி நன்றி புருஷோத்தமன். நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம்.
0: இந்த கொடுமை
4: நேர்காலம் வேணும், சுவாரஸ்யம் வேணும்.
0: சரி,
4: அது நடக்கட்டும்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து அடுத்த நேர், வணக்கம்.
5: வணக்கம். காந்தி.
0: காந்தி கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
5: நான் கண்டுபிடிச்சல, கண்டுபிடிச்சி ஆக்கள் தெரிந்த ஓடியே அதுக்கு ஆமதிக்கிறேன்.
0: மோதி கொள்கிறீர்கள்?
5: ஏன்னா இப்பதான் இடையில வந்த ஓடியா இது பண்ணலை.
0: ஏன் என்று கூறியிருக்கு. சரி, நன்றி காந்தி. நிகழ்ச்சியில் இணைந்த நேர்கள் அனைவருமே சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது ஏன் என்பது சரியான திரைப்படம். 1970 திரைக்கு வந்த திரைப்படம். பாடல் ஒலிக்கிறது. அதற்கு முன்னதாக அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கிவிடலாம். 10 எழுத்துக்கள் 3 சொற்கள் கொண்ட திரைப்படம். 10 எழுத்துக்கள் 3 சொற்களாக பிரித்து கொள்ளலாம். முதல் 2 எழுத்து என்னுடையது என்பதன் சுருக்கம். 10 எழுத்துக்கள் 3 சொற்கள். முதல் 2 எழுத்து சொல் என்னுடையது என்பதன் சுருக்கம். 2வது 3 எழுத்து சொல் இது இருக்கும் வரைதான் எல்லோருடைய ஆட்டமும். 2வது 3 எழுத்து சொல் இது இருக்கும் வரைதான் எல்லோருடைய ஆட்டமும். 3வது 5 எழுத்து சொல் மகாகவிக்கு பிடித்தவர். 3வது 5 எழுத்து சொல் மகாகவிக்கு பிடித்தவர். சரி, திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலையுங்கள். 4165930055 ஒழிக்கிறது. ஏன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் சர்லா. பாடல் காணிசை டி ஆர் பாப்பா. பாடல் வரிகள் கவியரசு கண்ணதாசன்.

0: காலை நேரம் 11:37 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம். சரி, அவர் வேறு யாருடைய அழைப்பில் இருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
1: என்னுயிர் கண்ணம்மா.
0: என்னுயிர் கண்ணம்மா என்று கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
2: ஆமா, இது லட்சுமியின் கணவர் சிவச்சந்திரன் இயக்கிய படம் தான்.
0: அந்த அளவு தகவல் எனக்கு தெரியாது.
2: அவர் தான், அதே படம் தான்.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேர் வணக்கம்.
3: நான் சும்மா இருக்கணும் சொல்ல அப்படி கடினமாக்கி விட்டீங்களுக்கு என்ன எனக்கு வந்த தந்த தகவல் வந்து கண்ணன் என் காதலன்.
0: கண்ணன் என் காதலன் என்று சொல்லி இருக்கிறீர்கள். சரி, நன்றி புருஷோத்தமன்.
3: நன்றி.
0: நிகழ்ச்சி அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். அப்பன் ஜெயிக்கிறேன்.
0: அப்பன் திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
4: மைடியர் கண்ணம்மா.
0: மைடியர் கண்ணம்மா. சரி, நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேர் வணக்கம். தேவகுமார் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
5: ஆமா, என்னுயிர் கண்ணம்மா. வேற யாருக்கு பிடிச்சது மற்றும்
0: தகவல் படி அதான் திரைப்படம். சரி, நன்றி. நிகழ்ச்சி அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம். காந்தி.
0: காந்தி கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
6: பிரபு ராதா நடித்த என்னுயிர் கண்ணம்மா
0: என்று நீங்கள் கூறியிருக்கிறீர்கள்.
6: நன்றி.
0: ஆமாம், அநேகமான நேர்கள் சரியான திரைப்படத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளம்பரங்களை அடுத்து பாடல் ஒளிபரப்பாகும்.
7: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் .com. மற்றும் சித்ரா செல்வநாதன். உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
7: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677 vkrh.com.

0: This is Tamil FM 101.3.
1: கலைக நேரம் 11:41. சரி, அடுத்த திரைப்படத்திற்கான தரவுகளை வழங்கிவிடலாம். 4 எழுத்துக்கள் 1 சொல் கொண்ட திரைப்படம், 4 எழுத்துக்கள் 1 சொல் கொண்ட திரைப்படம். இது ஒரு ராகத்தின் பெயர். 4 எழுத்துக்கள் 1 சொல் கொண்ட திரைப்படம், இது ஒரு ராகத்தின் பெயர். திரைப்படத்தை கண்டுபிடித்த அலையங்கள் 4165935055. 4 எழுத்துக்கள் 1 சொல் 1 ராகத்தின் பெயர். ஒலிக்கிறது என்னுயிர் கண்ணம்மா திரைப்படத்திலிருந்து பாடல்.

0: right, this is Tamil FM 101.3.
1: கலை நேரம் 11:46. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைப்புதிர். நான்கு எழுத்துக்கள் ஒரு சொல், இது ஒரு ராகத்தின் பெயர். நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். அழைப்பில் யார் இருக்கிறீர்கள்?
2: ரத்னா.
1: ரத்னா, திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
2: கண்டுபிடிச்சா ஒரு கேள்வி ஒன்று இருக்கு. என்சைக்ளோபீடியா ஆஃப் தமிழ் சினிமான்னு ஒரு புக் ஏதாவது இருக்கோ?
1: தெரியவில்லை.
2: நாங்கள் இங்கே வர நேயர்கள் அந்த புக்கை வச்சிருக்காங்க. ஒரு பதில் கூட பிழை இல்லாமல் சொல்றாங்க.
1: இருக்கலாம்.
2: இருக்கலாம்.
1: சரி, நீங்கள் திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
2: எனக்கு கல்யாணி ராகம் தான் ஞாபகம் வருது.
1: கல்யாணி ராகம், நான்கு எழுத்துக்கள், கல்யாணி. சரி, நன்றி.
2: நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்றார் தனியார். வணக்கம்.
3: வணக்கம். வெண்பா.
1: வெண்பா, கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
3: எத்தனை ஆண்டு வந்தது
1: இது? 2026. இந்த வருடத்திலே வந்தது திரைப்படம். நீங்களும் கல்யாணம் தான் வச்சிருக்கீங்க. சரி, பார்க்கலாம். பண்பா, இது சிரிக்கிறீர்களா? சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம். யோகா,
1: கண்டுபிடித்திருக்கலா திரைப்படத்தை?
4: இது வைத்திய மைந்தரும் சுஹாசினியும் நடித்த படம் தானே?
5: நீங்களும்
1: கல்யாணி.
5: பைரவி
1: மூன்று எழுத்தல்லோ, நான்கு எழுத்து திரைப்படம் வராது.
6: நீங்களும்
1: கூறியிருக்கிறீர்கள். சரி, நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து கொண்டு நேர். வணக்கம்.
7: வணக்கம். படம் பார்த்தனா
1: சரியான திரைப்படம். பல நேர்களும் இணைந்து சரியான முடியை கண்டுபிடித்திருக்கிறார்கள். விளம்பரங்களை அடுத்து பாடல் ஒளிபரப்பாகும்.
8: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
9: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
10: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
9: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
8: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990
5: 2462 416 990 2462.
1: கலைக நேரம் 11:52. சரி, சார்கேசி திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. அதற்கு முன்னதாக அடுத்த திரைப்படத்துக்கான தரவுகளை வழங்கிவிடுகின்றேன். 5 எழுத்துக்கள் 2 சொற்களாக பிரித்துக்கொள்ளலாம். இது ஒரு சொல்லாகத்தான் வரும், ஆனால் வசதிக்காக 2 சொற்களாக பிரித்திருக்கிறேன். முதலாவது 3 எழுத்து சொல் ஒரு அளவை குறிக்கும் சொல். இரண்டாவது 2 எழுத்து சொல் குடியிருப்பு. 5 எழுத்துக்கள் 2 சொற்களாக பிரித்திருக்கிறேன். முதலாவது 3 எழுத்து சொல் அளவை குறிக்கும் சொல். இரண்டாவது 2 எழுத்து சொல் குடியிருப்பு. திரைப்படத்தை கண்டுபிடித்தால் அலைங்கள் 4165930055 ஒலிக்கிறது. சாருகேசி திரைப்படத்திலிருந்து பாடல், தேனிசை தென்றல், தேவாவினிசையில் ஆதித்யா, தேவு, மேத்யூ ஆகியோர் இணைந்து பாடியது.

0: காலை நேரம் 11:56 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேயர்களை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
1: யார் நடிச்சது?
0: இது பாக்கியராஜ் நடித்த திரைப்படம். சின்ன வீடு. சரி, நன்றி. நிகழ்ச்சி இணைந்து கொள்கின்ற அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
0: யோகா திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
3: நாங்களும்
0: அதையே தொடர்வோம். நன்றி. நிகழ்ச்சிகள் நடத்தினர், வணக்கம். பிரணவன் கண்டுபிடித்தீர்களா திரைப்படத்தை?
4: கல்பனா நடித்ததான்.
0: இணையதளம் கொடுமை செய்கிறது. வணக்கம். காந்தி திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா?
3: வணக்கம்.
0: நலா திரைப்படத்தை கண்டுபிடித்தீர்களா? சின்ன வீடு. நன்றி. நல்லா அது சின்ன வீடுனா நல்லா தான் இருக்கும். நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர், வணக்கம். சரி, ஆமாம். நிகழ்ச்சியில் இருந்து கொண்ட அனைத்து நேர்களுமே சரியான திரைப்படத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஒழிக்கிறது பாடல். இந்த பாடலோடு நிறைவு கூறுகிறது இன்றைய திரைப்பது நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே ஆர்வத்தோடு இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. 12 மணிக்கு உங்கள் தெருவில் உங்கள் விருப்ப பாடல்களோடு உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்ளலாம்.

இருக்கிறது, வானம் தெளிவாக இருக்கிறது. தொடர்ந்து 6 பாகை செல்சியஸ் வரை இன்றைய வெப்பநிலை வீழ்ச்சியடையும், மழைப்பொழிவுக்கான வாய்ப்பும் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 19 பாகை செல்சியஸ் காணப்படும். பகல் பொழுது சூரிய ஒளியுடன் கூடிய சிறப்பான நாளாக இருக்கும். சில இடங்களிலே ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும். இன்றைய பின்னரவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த வெப்பநிலையாக 6 பாகை செல்சியஸ் பதிவாகும். வெளியில் 10 பாகை செல்சியஸ். டொரண்டோ பெரும்பாகத்தில் ஏற்பின் வரிகளில் சிறிய மாற்றம் இருக்கிறது. இப்பொழுது முதல் 1% குறைவடைந்து 184.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. இருந்தாலும் பல எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலே நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட சில சதங்கள் குறைவாகவே உங்களுக்கான எரிபொருளை நீங்கள் நிரப்பிக் கொள்ள முடியும். கலைஞர் நேரம் 12:03. இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது.

0: இப்பொழுது முதல் வானிலைக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒழிக்கும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இணைந்து நீங்களும் பாடல் கேட்கலாம். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4165935055. இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: தேவகுமார், என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: மண்டாடி படத்திலிருந்து
0: சின்ன வீடு பாடலுக்காக இப்படி ஒரு பாடலா? சரி, நன்றி. தேவகுமார் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு கபில் கபிலன், சாஜனா கல்மஞ்சி, பாடல் காணிசை ஜி வி பிரகாஷ், பாடல் வரிகள் ஜெயஸ்ரீ, மதிமாறன்.

0: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111. 6473278111. சகாஜா
2: பொன்மன செம்மல், ஏழைகளின் இதய தெய்வம். எம்ஜி ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில்குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் எம்ஜிஆர் 110, நவம்பர் 6, வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.

0: எங்கு சென்றாலும் துல்லியம் FM 101.3 CMR தமிழ் FM.
1: கலைஞர் நேரம் 12:11 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம். யோகா.
1: யோகா என்ன பாடல் ஓடு வந்திருக்கிறீர்கள்?
2: நன்றி,
1: வணக்கம். ஒலிக்கும் பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ்பி சைலஜா.

0: காலை நேரம் 12:16 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ்மேல் உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்
1: கண்ணன்?
0: பாடல் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மேலும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு வாய்ஸ் அண்ட் கில்மிஷா.

0: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவை எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333 நியூ ஹோம் சென்டர்.com.
2: அக்டோபர் மாதம் 10-11 சனியாற்றுக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் 905-302-9494.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
4: Everything okay? No problem and it's nam.
5: Bar kalam closing da adikira
6: nadik. The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155 416-268
8: கலைக நேரம் 12:23 உங்களுக்காக நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
9: வணக்கம் அன்பா.
8: வணக்கம் அன்பா, என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
9: எனக்கும் SPVM SP சைலஜா பாண்ட பாடல் உண்டு. ரோசா போற வைக்க கடிமடுத்து மாமன் ஒரு நாள் மல்லிகை பூ கொடுத்தார்.
8: சரி, இது உங்களுக்கு ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
9: நன்றி
8: நன்றி வணக்கம். ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம் SP சைலஜா.

0: கலைய நேரம் 12:29 நேர்களை கேட்டுக்கொண்டு சிஎம் தமிழகம் 101.3 உங்களுக்காக நிகழ்ச்சியை நீங்கள் மனித உங்கள் தெரிவில் உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 4165930055. டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 10 செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக இருக்கிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. தொடர்ந்தும் 6 செல்சியஸ் வரை வெப்பநிலை வீழ்ச்சியடையும். சில பகுதிகளிலே மழை துருளுக்கான வாய்ப்பு 30% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 19 செல்சியஸ் பதிவாகும். இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியுடன் சிறப்பான நாளாக காணப்படும். இருந்தாலும் ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படும் என்றும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. இன்றைய பின்றவிலும் வானம் தெளிவாக இருக்கும். அதி குறைந்த வெப்பநிலையாக 6 செல்சியஸ் பதிவாகும். நிகழ்ச்சி நடந்து வருகின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் பாரு, நான் காந்தி இருக்கிறேன்.
0: காந்தி, என்ன பாடல் திருவாடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு சரணாலயம் படத்தில் இருந்து நெடுநாள் ஆசை வந்து
0: இந்த நெஞ்சினில் உதித்ததுண்டு. சரி, அதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்லவில்லை. ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: ஒழிக்கும் பாடலோட SP பாலசுப்ரமணியம், P. சுசீலா.

0: காலைக நேரம் 12:35. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் கமல், இது பத்மன்.
0: பத்மன், என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்?
1: எனக்கு இன்றைக்கு ஒரு எஸ்பி இடக்கால பாட்டு உண்டு, பொன் மாலையில் தமிழ் கீதம் பாடுவேன். அந்த பாட்டு.
0: சரி, இது உங்கள் தெருவில் ஒலிக்கிறது பாடல், கேட்ட மகளங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி.
0: ஒலிக்கும் பாடலோட எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல் காணி செய்தி தேவா பாடல் வசந்த மலர்கள் திரைப்படத்திற்காக ஒலிக்கிறது.

0: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர் டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ் மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ .ca
1: KM Business Solutions Food Handler Certificate Smart Serve License PTC License Business Licenses Accounting Tax Payroll HST Filing Citizenship PR Work Permit Sri Lankan Dual Citizenship அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள் கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions www.kmbusiness.ca 647-522-1775
2: என்ன யோசினை?
3: அவசரமா கொஞ்சம் காசு தேவை. நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடவு வைக்கலாம் தான் யோசிக்கிறேன்.
2: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
4: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகு சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
5: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
6: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
7: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் பர்னிச்சருக்கு ஒரு முறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள், நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-3002-94-94.
8: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய மண்ணில் இருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்
9: கலைக நேரம் 12:43 நிமிடம் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம். நலமாக இருக்கிறோம் புருஷோத்தமன். நன்றி. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
10: நன்றி. எனக்கு சர்வந்திர படத்திலிருந்து சிறகுகள் வந்தது எங்கே சொல்ல அந்த பாடல்.
9: சரி, இது ஒழிக்கிறது உங்கள் தெருவில் பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
10: நன்றி.
9: ஒழிக்கும் பாடலோடு ஜாவித் அலி, மதுஸ்ரீ.

0: கலைக நேரம் 12:50. உங்களுக்காக நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரம் சந்திக்கலாம். வணக்கம்.
1: என்ன
0: பாடல் திருவிழா வந்திருக்கிறீர்கள்?
1: கேட்கும் பாடல் இன்னும் பழைய பாடல் தான் பிடிச்சது. நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் கடவுள் அந்த பாடல்.
0: சரி, உங்கள் தெருவில் ஒழிக்கிறது பாடல் கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். ஒழிக்கும் பாடல் நெஞ்சில் ஒரு ஆலயம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாசன் குரலில் ஒழிக்கிறது. ஒழிக்கும் இந்த பாடலோடு இன்றைய உங்களுக்காக நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி.

வழக்கம். இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நானும் விடைபெறுகின்ற நேரம் தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க எஸ் டி செந்தில்நாதன் காத்திருக்கின்றார். மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை தொடரும் பொழுது சிறந்த பொழுதாக அமைய இல்லாமல் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை மூடிக்கொண்டு விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
3: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: நாங்க இல்லாத காலத்துல எங்களோட குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
5: அதேந்த எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கிற ஆக பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறதா? நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20 வருஷம் பிரீமியம் கட்டினா காணும்.
3: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1 மில்லியன் வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249, 416-892-3249. குருநாதன் தேவராஜன். சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடு பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா. வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. 7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.

0: நேரம் ஒரு மணி ஒரு நிமிடம்.
1: CMR
0: CMR தமிழகம் செய்தி சுருக்கம். சிறைச்சாலைகள் கட்டளை சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட விதிமுறைகள் மற்றும் நிலையான கட்டளை புதுப்பிக்க ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவன் பணிப்புரைக்கு அமைவாக விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரிக்குமாறு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஜீந்திர ராஜபக்ஷ உள்ளிட்ட மூன்று பிரதிவாதிகளால் முன்வைக்கப்பட்ட அடிப்படை ஆட்சேபனைகளை கொழும்பு மேல் நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. இந்தியாவில் ஸ்டார்லிங் இணைய சேவையை ஆரம்பிப்பதற்கு சிலர் தடைபடுவதாக எலான்மஸ்க் தெரிவித்த குற்றச்சாட்டை இந்திய மத்திய தகவல் தொடர்பு அமைச்சு மறுத்துள்ளது. கனடாவில் கனடிய குடிமக்கள் கைது மற்றும் மறைக்க வேண்டும். அமெரிக்காவில் கனடிய குடிமக்கள் கைது மற்றும் தடுத்து வைக்கப்படும் சம்பவங்களின் எண்ணிக்கை 60% அதிகரித்துள்ளது.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. புதிய நாளொன்றின் தொடக்கத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தொடங்கியிருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். தொடர்ந்து பின்பாக்கத்திலே 10 பாக சிறந்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை இப்பொழுது 6 பாக சிறந்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அதுபடியிலே சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30%. இன்றைய பகற்பொழுது சூரியொளி இணைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே புகழ் கூட்டம் காணப்படும். 19 பாக சிறந்ததாக இருக்கும். மதிய பொழுது 30-50 கிலோமீட்டர் வரையிலான வேகத்திலே காற்று வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 6 பாக செலுத்ததாக குறைபடைந்து சனிக்கிழமை 20 பாக செலுத்ததாக இருக்கும். சனிக்கிழமையும் சூரிய ஒளி நிறைந்திருக்கும். இடையில் அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை 20 பாக செலுத்ததாக இருக்கும். முகில் கூட்டத்தோடு காணப்படும். 30% மழைக்குரிய வாய்ப்புகள். திங்கட்கிழமையும் 22 பாக செலுத்ததாக இருக்கும். ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து நேர்கள் என்ன பாடல் இந்த பாடல் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 2 படிக்கு டாப் 5 5 பாடல்களின் தொடக்க வரி உங்களுக்கு தரப்படும். உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். 3 மணிக்கு இதயநாதம், 4 மணிக்கு உங்களுக்கு ஆன்சிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இரியோசி நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒளிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியினை ஆரம்பிக்க செந்தூரம் திரைப்படத்திலிருந்து உன்னிக்ஷனன் பவதாரணி பாடுகின்ற பாடல். பாடலை தொடர்ந்து என்ன பாடல், எந்த பாடல்?

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3.
1: நேரம் 1:11. சிஎம்ஆர் தமிழகமில் நீங்கள் எப்பொழுது முதல் கேட்க இருப்பது
2: ஒரே கன்ஃபியூஸ்.
3: அந்த பாட்டு தான், அந்த பாட்டு தான்,
2: இந்த பாட்டா, இந்த பாட்டா, அதே தான். என்ன பாடல் இந்த பாடல்?
1: என்ன பாடல் இந்த பாடல்? நிகழ்ச்சியின் முதலாவது பாடல் இடைவெளி ஒலிக்க இருக்கிறது. அந்த பாடல் வரியை கேட்டபடி தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165935. இது உங்களுக்காக வருகிறது இடைவெளி.

0: நீங்களும் அழைக்கலாம் 4165930055.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
4: கற்பிக்கப்படுகின்றன. 3344 talentaacademy.ca.
5: Screamers, dare to face your fears.
6: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில். திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9-31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
7: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
8: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேரம் மறுபடி 14 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்? ராதா அழைக்கிறாள் சொல்லிக்கிறார். சரி, பார்ப்போம். ராதா அழைக்கிறாரால் அது கண்ணன் செல்லுகிறாரா என்று அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம், புருஷோத்தமன் அழைக்கிறேன். ராதா அழைக்கிறாள், புருஷோத்தமன் உங்களோட அழைக்கிறேன். ராதா அழைக்கிறாள் பாடல்.
0: சரி, அப்ப நீ அங்கே கதையுங்கள், நாங்கள் இங்கு நிகழ்ச்சியை நடத்துகிறோம். நன்றி,
10: நன்றி.
0: ராதா அழைத்தால் நீங்கள் எங்களோடு பேசிக் கொண்டிருக்க கூடாது. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம், நரவகுமார்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
11: ராதா அழைக்கிறாள், ராதா அழைக்கிறாள்.
0: அந்த பாடல்தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி தேவகுமார், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம் காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள்.
12: ராதா அழைக்கிறாள், சொல்லு ராகம் படிக்கிறாள்.
0: அந்த பாடல்தான் இப்போ, மாற்றம் இல்லை.
12: இல்லை,
0: சரி, பார்ப்போம். நன்றி காந்தி. காந்தியை தொடர்ந்து அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
13: வணக்கம்,
0: புவி சொல்லுங்கள். புவி, உங்களுக்கு அழைக்கவில்லை ஒரு தரம்?
13: நான் தான் உங்களுக்கு அழைக்கிறேன்.
0: ஓஹோ, என்ன தவிர ஒரு தரம் உங்களுக்கு இல்லை இந்த நேரத்தில் அழைப்பதுக்கு? ராதா அழைக்கிறாள் தான் சொல்லுகிறீர்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள். ராதா அழைக்கிறாள் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
15: வணக்கம் தம்பி, நான் கரியோர் தான் கேட்கிறேன். ராதா அழைக்கிறாள், நான் வந்து பள்ளிக்கூடத்துக்கு பதிவு செய்யத்தான வேணும்.
0: சரி சரி, வந்தேன் ஐயா, உள்ளேன் ஐயா. சரி, நன்றி, அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? ஜோகேந்திரன் சொல்லுங்கள். அதே பாடல் தான் சொல்லுகிறீர்கள். நன்றி ஜோகேந்திரன் நிகழ்ச்சியை கலந்து கொண்ட வைக்கி. சரி, ஆமாம், அனைத்து நேர்களுமே சரியாகத்தான் சொல்லியிருக்கார்கள். ராதா அழைக்கிறாள். தெக்கத்திக்கல் என் திரைப்படத்திலிருந்து ஜானகி பாடுகின்ற பாடல் உங்களுக்காக இப்பொழுது வருகிறது. அடுத்த பாடல் தயாராக இருக்கிறது. நீங்களும் நிகழ்ச்சியை கலந்து கொள்ள 4165930005.

0: சுந்தர தமிழில் சுகமான ராகம் வழங்கும் சீமான நூற்றி ஒன்று தசம் மூன்று.
1: நேரம் 1:21, சிமார் தமிழ் எஃப்எம்இல் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: இந்த பாடல்
1: நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நடைபெறி உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 4165939 0055 இதோ உங்களுக்காக.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4 1 6 5 9 3 0 0 5 5.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது டிவிஐ HD CMR FM 101.3. ஸ்காம்பூவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ்
0: என்ன பாடல்
2: நினைக்கிறீர்கள்?
0: பாடலில் சொல்லியிருக்கிறீர்கள் சார். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட போய் நித்யா, அடுத்த நேரம் சந்திப்போம். வடக்கு வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், நான் பிரசாத் வெங்காயக்கிறேன். இது பணத்தோட்டத்தை
0: ராதா அழைக்கிறாள் என்றீர்கள், பேசுவது கிளியா என்கிறீர்கள் சார். ஏதோ நடக்கிறது, சரி பார்ப்போம். நன்றி புருஷோத்தமன், அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வெண்பா சொல்லுங்கள். விளங்க இல்ல. நீங்கள் இலவசமாக செய்கிறீர்கள், நல்ல விஷயம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சிவபாலன் சொல்லுங்கள்.
4: பேசுவது கிளியா, பண்ணரசி மொழியா, கோயில் கொண்ட சிலையா, இல்லை கொத்து மலர் கொடியா?
0: கொடியா. அப்படி மனப்பாடம் வைத்திருக்கீர்கள், யாருக்கோ பாடி இருக்கிறீர்கள், சரி. அது அந்த காலமா? அடுத்த நேரத்தில் இப்ப மடக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: புவி.
0: புவி சொல்லுங்கள்.
5: பேசுவது புவியா, இல்லை செந்தில்நாதன் என் மொழியா?
0: அண்ணன் காரனுக்கு தெரிஞ்சா நடக்கும்.
6: என்ன
0: பாடல்?
6: பேசுவது கிளியா, மொழியா?
0: மொழியா, அந்த பாடல் தான் சொல்லிக்கிறீர்கள், சரி. அடுத்த நேரிடம் கேட்டு பார்ப்போம். வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம் சிவா.
0: சிவா சொல்லுங்கள், என்ன பாடல் சிவா?
7: அதே பாடல் தான். பேசுவது கிளியா, இல்லை பெண்ணரசு மொழியா?
0: நீங்களும் மனப்பாடம்.
7: கோயில் கொண்ட சிலையா, கொத்து மலர் கொடியா?
0: சரி, மனப்பாடமாக்கி வைத்திருக்கிறார்கள். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம் வளைப்பிலே இருக்கிறீர்கள்.
8: வணக்கம்,
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
8: பேசுவது கிளியா, இல்லை பெண்ணரசி மொழியா? கோயில் கொண்ட சிலையா, இல்லை கொத்து மலக்கொடியா?
0: சரி, அடுத்த நிகழ்ச்சி கேட்போம். வணக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள்.
9: வணக்கம் காந்தி.
0: காந்தி சொல்லுங்கள்.
9: பேசுவது கிளியா, இல்லை பெண்ணரசி மொழியா? கொத்தாக பார்த்து கொள்ளுங்க.
0: சரி பார்ப்போம். கிளி கொத்தம். அடுத்த நிகழ்ச்சி சந்திப்போம். வணக்கம் அழைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? குமார் சொல்லுங்கள். குமார்.
10: பேசுவது கிளியா, இல்லை பெண்ணரசி மொழியா?
0: அந்த பாடலான சொல்லுங்கள். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: வணக்கம் தம்பி, நான் கலியவர்தங்க இருக்கிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
2: பேசுவது கிளியாதான் தம்பி. மற்றது எனக்கு அவர் போடுற உடுப்பு தான் தம்பி விருப்பம். சிவப்பு கோட்டு சிவப்பு
0: மஞ்சள் எல்லாம் போட்டு அப்படியா?
2: மற்றது என்னடையும் ஒரு கிளி இருக்கு தம்பி. பேசுவது கிளி என்றால் அது என்ன சந்தோஷப்படுத்துற அந்த கிளி தான் தம்பி.
0: சில வழியில கிளி கிளி என்று கிழிச்சு விடுத்து வந்துருக்கோம். அது சரி,
2: நான் சொல்றேன் கேட்டுக்கோங்க. இப்ப நான் மேல போட்டு கதவை தொட கேக்க வாட் டைம் நான் சொல்லு ஆப்பிரிக்கன் கிரே. நான் உலகாலம் உழைச்சதுல தம்பியும் அந்த 7500 காசு தம்பி நான் என்ன சந்தோஷப்படுத்துறது இருக்க மாட்டேன்.
0: அதுதான் உங்களை வரவேற்க வேண்டிய சொல்லுகிறீர்கள்.
2: அவர் தான்
0: வரவேற்கிறார். செல்ல பிராணிகள் அதற்காக தான் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவை எப்பொழுதுமே, அதாவது எங்களோடு உடன் பிறந்தவர்கள் உறவினர்கள் எல்லாம் விட்டு வச்சிருந்தாலும் இந்த செல்ல பிராணிகள் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள் எப்பொழுதுமே எங்களுடைய இருக்கும் என்று சொல்லுவார்கள். அது அன்பு மாற தெரியாது. சரி, பார்ப்போம். நேரம் ஒரு மணி 29 நிமிடம். ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து பாடல் ஒலிக்கப் போகிறது.
11: லுக்கிங் ஃபார் அ கேரியர் ஆன் த ரோட்? லீவ் ட்ரக் டிரைவிங் ஸ்கூல் ஸ்காப்ரோவில் 5200 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் 208 AZ, DZ மற்றும் ஏர் பிரேக் பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. லீஃப் ட்ரக் டிரைவிங் ஸ்கூல்.
12: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
11: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
0: பணத்தோட்டம் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன், பி சுசீலா பாடுகின்ற பாடல்.

0: சாந்தா
1: நாரா
0: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது.
1: அப்படியா?
0: வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
2: நேரம் 1:34 நிமிடம். சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ரெண்டு பெரும்பாகத்திலேயே இப்பொழுது பெப்பர்லை எட்டு பாகை செல்லுதாக இருக்கிறது. காற்று தற்பொழுது மேற்கு திசை நோக்கி 9 கிலோமீட்டர் வகுத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. அதிகாலை பொழுது 6 பாகை செல்லுதாக குறைவடையும். அந்த விடையில் சில இடங்களில் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது சூரியோடு இணைந்திருக்கும். இடையிலே அங்காக புகழ்கூட்டம் காணப்படும். 19 பாகை செல்லுதாக இருக்கும். இரவு பொழுது 6 பாகை செல்லுதாக குறைவடைந்து சனிக்கிழமை 20 பாகை செல்லுதாக இருக்கும். சூரிய ஒளியோடு முகில்கூட்டத்தோடு காணப்படப் போகிறது. சனிக்கிழமை பகல் பொழுதும் இரவு பொழுது சனிக்கிழமை 12 பாகை செல்லுதாக குறைவடைந்து ஞாயிறு திங்கட்கிழமைகளில் முகில்கூட்டத்தோடு காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செல்சியஸ் லேசார் மழைத்துறலுக்கான வாய்ப்புகள் 30%. ஞாயிற்றுக்கிழமை 22 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதார நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்த வண்ணமே இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாராபுரத்தில் மீண்டும் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் கடந்த 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடந்த நிலையில் இன்றைய தினம் வாக்கு எண்ணிக்கை தொடங்கி நடந்து வருகிறது. இரு தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் இடதுசாரிகள் மற்றும் நாம் தமிழர் கட்சி என 5 முனை போட்டிகள் நிலவுகின்றன. தற்பொழுது வாக்கு எண்ணிக்கை நடந்து வருகின்ற நிலையிலே கள நிலைமை என்று பார்த்தால், மதுராந்தம் தொகுதியில் 21 சுற்றுகளில் இதுவரை 6 சுற்று வாக்குகள் எண்ணி நிறைவடைந்துள்ளது. தமிழக வெற்றி கழக வேட்பாளர் மரகதம் குமாரபியில் 23,980 வாக்குகளை பெற்று வலுவான முன்னணியில் நிற்பதாக தெரிவிக்கப்படுகிறது. திமுக வேட்பாளர் பரந்தாமன் 15,751 வாக்குகளை பெற்றிருக்கிறார், இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 14,111 வாக்குகளை பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோன்று தாராபுரம் தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலை பெற்றிருக்கிறது. 5ஆம் சுற்று முடிவிலே தமிழக வெற்றி கழக வேட்பாளர் 13,213 வாக்குகளை பெற்றுள்ளார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 12,489 வாக்குகளை பெற்று 2வது இடத்தில் இருக்கின்ற நிலையில், திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் 11,554 வாக்குகளை பெற்று 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து பார்ப்போம். சிஎம்ஆர் தமிழகமில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
3: ஒரே கன்ஃபியூசன். அந்த பாட்டு தான் என்ன பாடல்
2: நிகழ்ச்சியில் அடுத்து பாடலின் முன் இசை வரப்போகிறது. அந்த இசையை கேட்டபடி அது என்ன பாடல் என்று நீங்களும் தெரிவிக்கலாம். 4165 3005 இது உங்களுக்காக.

0: இந்த பாடல் என்ன பாடல்? 416-593-0055.
1: நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம், 30வது ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல, இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், துபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30வது ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஜ் தங்க சுரங்கம். 647-947-2864.
2: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
3: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
0: நேரம் 1:40 நிமிடம். சீபா தமிழ் எஃப்எம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 2 மணிக்கு நேர்கள் டாப் 5 நிகழ்ச்சியை கேட்கலாம். இவ்வளவு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேர்களை சந்திப்போம். வணக்கம், மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம் ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடலின் முன்னிசை அது?
4: அது அவள் ஒரு நாடகம்.
0: சொல்லி முடித்து விட்டீர்களா? அதுதான் பாடல் சொல்லுகிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், வடிப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: பிரணவன்.
0: பிரணவன் சொல்லுங்கள்.
5: ஆமாம், அவள் ஒரு நவரச நாடகம்.
0: அவள் ஒரு நவரச நாடகம் சொல்லுங்க. யார் அவள்?
5: லதா.
0: ஓ, லதா, அது வசந்த மாலி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வடிப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். என்ன எல்லாருக்குமோ நாக்கள். சரி, மற்றவர்களுக்கு வைத்தியம் சொல்லவர்கள், இப்போ நாங்கள் வைத்தியம் பார்க்க வேண்டியிருக்க போகிறது. அடுத்த நேரிடம் கேட்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள்.
7: வணக்கம், இது சோபாலன்.
0: சோபாலன் சொல்லுங்கள்.
7: அவள் ஒரு நவரச நாடகம், தமிழும் அவளும் ஒரிடம்.
0: சரி, நின்று நிறுத்தி நிதானமாக சொல்லியிருக்கிறார் சோபாலன். நன்றி. அடுத்த நேரத்தை சந்திப்போம். வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள். சலுகல் தேவகுமார்.
8: அவ்வளொரு நவரச நாடகம், ஆனந்த கவிதை.
0: அந்த பாடல் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம், நான் பிரசோதனம் கேட்கிறேன். அவள் ஒரு நவரச நாடகம், அந்த பாடல.
0: அந்த பாடல் தான் சொல்லுங்கள். நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
10: வணக்கம், சிதராஜ்குமார்
0: சொல்லுங்கள்.
10: மீனவ நண்பன்.
0: மீனவ நண்பனா?
10: அவள் ஒரு நவரச நாயகம், ஆனந்த. அதே பாடலாம்.
0: அதே பாடலாம், ஆனால் மீனவ நண்பன் பாடல் இல்லை. சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
11: உதயன்.
0: உதயன் சொல்லுங்கள்.
11: படம் வந்து உலகம் சுற்றும் பாலிவன். அவள் ஒரு நவரச நாடகம்.
0: அவள் ஒரு நவரச நாடகம், எல்லாருக்கும் தளம் போறது. சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் கேட்டு பார்ப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
12: வணக்கம்
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
12: அவள் ஒரு நவரச நாடகம்.
0: சரி, அடுத்த இடம் கேட்போம். வணக்கம், வடப்பில் இருக்கிறீர்கள்.
13: வணக்கம் தம்பி, நான் கலியவர்தன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
13: அவள் ஒரு நவரச நாடகம், உலகம் சுற்றும் பாலிவன். நாங்கள் சோறு சாப்பிடுற மாதிரி நான் ஒவ்வொரு நாளும் உலகம் சுற்றும் பாலிவன் இருக்க பாட்டு கேட்க எனக்கு விருப்பம். நேயர்கள் தாரையில் எனக்கு.
0: சரி,
13: ஒரு நேயர் சொன்னார் எத்தனை நேரம் கேட்பா இந்த பாட்டு.
0: அதான் பாடமாக்கி கொண்டு வருகிறவர்கள் கேட்பார்கள். சரி, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
14: வணக்கம், யோகேந்திரன்.
0: யோகேந்திரன் சொல்லுங்கள்.
14: அவள் ஒரு நவரச நாடகம்.
0: அவள் ஒரு நவரச நாடகம் என்று சொல்லுகிறீர்கள். சரி, அடுத்த நேரம் கேட்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
15: வணக்கம், சிவா.
0: சிவா சொல்லுங்கள்.
15: அதே பாடல்தான்.
0: அதே பாடல் தான் சொல்லுங்கள். நன்றி சிவா. சிவாவை தொடர்ந்து அடுத்த நேயர் வணக்கம், அளவில் இருக்கிறீர்கள்.
16: வணக்கம், இது பத்மன்.
0: பத்மன் சொல்லுங்கள்.
16: நேரம் அப்படியே நேரம் தானே, அதான் நெல்லாட்ட நாக்கள் பிறழுது.
0: ஓ, அதுதான் பிரச்சனையாக இருக்குது. சரி,
16: அவ்வளவு நவரச நாடகம்.
0: சரி, நன்றி பத்மன். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வைக்கி உலகம் சுற்றும் பாலிவன் திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்க போகுது. விளம்பரங்களை தொடர்ந்து.
2: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111 647-327-8111 சகாஜா Can Smile Dental Orthodontics Implants Oral Surgeries Emergency Dental Care Dr. Bobby Chandy 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம் ஏசியா யூரோப் மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி டிக்சியன் டண்டாஸ் இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு யூனிட் 206
0: உலகம் சுற்றும் பாலிமன் எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: கேட்டவை இன்றும் இனிப்பவை.
1: நேரம் 1:47 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
0: என்ன பாடல்? இந்த பாடல்
1: என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் நடைபெறி உங்களுக்காக வருகிறது. தொடக்க வரியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-595-3005.

0: அந்த பாடல் என்ன பாடல்? 4 6 5 9 3 0 0 5 5.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours.
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
2: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
2: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
2: இட்டோபிகோ,
1: 416-746-2742.
2: வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில். 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் அக்சஸ் முகவர், லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
3: உங்களுக்காக ஒரு அலைவரிசை எங்களோடு நீங்கள், உங்களோடு நாங்கள்.
0: நேரம் 1:51 இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: பிரணவன்.
0: பிரணவன், சொல்லுங்கள், என்ன பாடல் என்று நினைக்கிறீர்கள் பிரணவன்?
4: என்ன
0: பாடல்
4: பிரணவன்?
0: சரி, பார்ப்போம். நன்றி, கலந்து கொண்டமைக்கு
4: நன்றி. வணக்கம்,
0: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நான் புருஷோத்தம் கேட்கிறேன். சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து என்னை பற்றி நீ என்ன நினைக்கிற
0: கூடுதலாக பேசுகிறீர்கள். அதுதான் இன்றைய சிறப்பே, அதுதான். சரி,
6: என்ன பத்தி, என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற? உன்னை பத்தி நான் ஒண்ணு நினைக்கிறேன்.
0: ஏதாவது எங்களை பத்தி நீங்க நினைக்க மாட்டீங்க, உங்களை பத்தி தான் நாங்கள் நினைப்போம். சரி, நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட வைக்க. நீங்களே பதில் சொல்ல வேண்டியது. நன்றி தேவகுமார். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வாய்ப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
7: அதே பாடல் தான்.
0: அதே என்ன பாடல்?
7: என்ன பத்தி நீ?
0: நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம், நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள்.
8: அதே பாட்டு தான்.
0: என்ன பாட்டு?
8: என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற?
0: சரி, நல்லா தான் நினைக்கிறோம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
9: வணக்கம், காந்தி
0: சொல்லுங்கள். காந்தி,
9: என்ன பத்தி நீ என்ன நினைக்கிற?
0: எவ்வளோ வேலை இருந்தாலும் நீங்கள் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுவீங்க நினைக்கிறேன். சரி,
9: நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: சரியான நல்ல விஷயம் தம்பி. என்னை பற்றி என்ன நினைக்கிறீங்களா?
0: உங்களை பற்றி எல்லாரையும் பற்றியும் நன்றாகத்தான் நினைக்கிறோம். நன்றி, சரி. ஆமாம், அனைத்து நேர்களுமே என்னை பற்றி என்ன நினைக்கிறார்களோ தெரியவில்லை, ஆனால் பாடல் சரியாக சொல்லியிருக்கிறார்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேர்கள் அனைவருக்கும் நன்றி. ஒலிக்கே இருக்கும் அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. என்ன பாடல்? இந்த பாடல் நிகழ்ச்சி தொடர்ந்து நேர்கள் டாப் 5 நிகழ்ச்சியினை கேட்கலாம். உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரிகள் வரப்போகிறது. அவற்றை வைத்துக்கொண்டு அந்த பாடலை கேட்டபடி உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். விளம்பரங்களை தொடர்ந்து வருகிறது அந்த பாடல்.
11: Everything okay, no problem indigenam.
12: Bar kalamu closing da adikira nadik.
13: The customer you're trying to reach is not available.
14: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selathi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam, 416 268
15: அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com. See ya.

சங்கர் குரு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது என் பாடல். இந்த பாடல் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி. எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.

0: உங்களோடு என்றும் உங்களின் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: நேரம் 2 மணி.
2: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். சிறையில் உள்ள பௌத்த துறவிகளை கையாள்வதற்காக தற்போதைய சட்டங்களை திருத்தி புதிய கட்டளைகள் மற்றும் விதிமுறைகளை சமர்ப்பிப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்படும் என ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி பல மில்லியன் அமெரிக்க டாலர்களை வெளிநாட்டு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றி மோசடியில் ஈடுபட்டதாக கைதான சந்தேக நபரை விளக்கமறியில் வைக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. காவிரியிலிருந்து தமிழ்நாட்டுக்கு 3000 கனஅடி நீரை திறந்துவிட வேண்டும் என காவிரி நீர் மேலாண்மை ஆணையகம் தெரிவித்துள்ளது. சவுதிகளின் தாக்குதல்கள் காரணமாக சவுதியில் இருக்கும் இந்தியர்களை விழிப்புடனும் பாதுகாப்பாகவும் இருக்கும்படி சவுதியில் உள்ள இந்திய தூதரகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அல்பர்டாவின் பிரிவினை குறித்து அலன் மேக்ஸ் கருத்திற்கு பதிலளித்த கனடிய பிரதமர் மாக்கானி கனடாவின் எதிர்காலம் குறித்து கனடியர்களை தீர்மானிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார். மெக்கா ஒப்பந்தம் தற்போது பாதுகாப்பு ஆதரவு ஒப்பந்தம் மட்டுமே. இன்னொரு நாட்டுக்குள் சென்று தாக்குதல் நடத்த துருக்கி தனது படைகளை அனுப்பாது என்று துருக்கியின் வெளிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேரம் 2:02 தொடர்ந்து பிற்பகத்திலே 8 பாகை செலுத்தி தகர்க்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 6 பாகை செலுத்ததாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது 19 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும் இடையிலே அங்கே முகழ்கூட்டம் காணப்படும். பகல் பொழுது காலை பொழுதிலே 30-50 கிலோமீட்டர் வரை நாளகத்திலே காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 6 பாகை செலுத்ததாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 20 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும் இடையிலே அங்காகே முகழ்கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 12 பாகை செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 20 பாகை செலுத்ததாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை முகழ்கூட்டத்தோடு காணப்படும். மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. இரவு பொழுதும் மழை தொடர்வதற்கான வாய்ப்புகள் 30%. 12 பாகை செலுத்ததாக இருக்கும். திங்கட்கிழமை 22 பாகை செலுத்ததாக இருக்கும். முகழ்கூட்டத்தோடு காணப்படும். திங்கட்கிழமை விடுமுறை நாள், நீண்ட வார இறுதி விடுமுறை நாள் இந்த வாரம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சரி, நேர்கள் தொடர்ந்து கேட்க இருப்பது டாப் 5 நிகழ்ச்சி. உங்களுக்காக 5 பாடல்களின் தொடக்க வரிகள் வரப்போகின்றன. அந்த 5 பாடல்களின் தொடக்க வரியை கேட்ட வரி உங்களுக்கு பிடித்த 3 பாடல்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். நீங்கள் தெரிவு செய்கின்ற பாடலுக்கு நாங்கள் புள்ளிகள் வழங்குவோம். அந்த புள்ளிகளின் அடிப்படையிலே 3வது, 2வது, 1வது பாடல்கள் முழுமையாக ஒலிபரப்பாகும். 4வது, 5வது பாடல்களின் ஒரு சில வரிகள் உங்களுக்காக ஒலிபரப்பாகும். நீங்களும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள 4165930055 உங்களுக்கான 5 பாடல்களை கொண்டு வரிசை இப்பொழுது வரப்போகிறது. நீங்களும் வாக்களிக்க அதே நட்சத்திர தொலைபேசி இலக்கம் 4165930055. தூர இடங்களில் இருப்பவர்கள் நீங்கள் 1416 5930055 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக கூட

0: ஒலித்த ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
2: நேரம் 2:05. நீங்களும் கலந்து கொண்டு வாக்களி அளிக்க 416-593-0055 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் முதல் நேர சந்திப்போம். வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சரி, அவர் பேசவில்லை, அடுத்த நேருக்கு வாய்ப்பு. வடக்கு மலைப்பில் இருக்கிறீர்கள்.
3: வணக்கம்,
2: கங்கா சொல்லுங்கள். 5-2-1. நன்றி கங்கா,
3: நன்றி.
2: அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், சிவபாலன்.
2: சிவபாலன் சொல்லுங்கள்.
4: 4-5-1
2: சொல்லிருக்கிறீர்கள். சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். நன்றி புருஷோத்தமன். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: ஹலோ.
2: ஆமாம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: ரவிச்சந்திரன் பேசுகிறேன்.
2: ரவிச்சந்திரன் சொல்லுங்கள்.
5: 5-4-1.
2: அவ்வளவுதான், மூன்று பாடல்கள். 5-4-1. சரி, நன்றி ரவிச்சந்திரன். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள். கண்ணனுக்கு 134. நன்றி கண்ணன். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம்,
2: தேவகுமார் சொல்லுங்கள்.
6: 5-4-3
2: தேவகுமார். நன்றி தேவகுமார். அடுத்த நேரில் சந்திப்போம். வணக்கம் அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம்,
2: காந்தி சொல்லுங்கள்.
7: 3-1-5.
2: காந்தி சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி காந்தி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள்.
8: உதயன்.
2: உதயன் சொல்லுங்கள்.
8: 5-4-3.
2: உதயன், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் மலைப்பில் இருக்கிறீர்கள்.
9: வணக்கம் செந்தில்நாதன். அஜந்தா.
2: அஜந்தா சொல்லுங்கள்.
9: சொல்லுங்கள். 4-5-1
2: சொல்லிருக்கீர்கள். சரி, 4-5-1 சொல்ல நான் ஏதோ கூட்டல் பெருக்கல் வாய்ப்பாடு சொல்லிருக்கிறேன். சரி, பார்ப்போம். அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
10: வணக்கம் தம்பி, நான் கலியுவரதன் கேட்கிறேன்.
2: சொல்லுங்கள்.
10: 5-4-1
2: தான் நீங்களும் சொல்லியிருக்கிறீர்கள், நன்றி. அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம் வளைப்பில் இருக்கிறீர்கள்.
11: வணக்கம், நான் முரு கதைக்கும் பேர்.
2: முரு சொல்லுங்கள்.
11: 5-3-1
2: சொல்லிருக்கிறீர்கள். இரண்டாவது பாடலே பெருத்தாக கவனிக்கவில்லை ஒருவரும். சரி, பார்ப்போம். சரி, இப்பொழுது மொத்தமாக 11 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாக்களிக்கலாம். 4-6-5-9-3-0-0-5-5 பாடல்கள் உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். அந்த 5 பாடல்களையும் உங்களுக்கு பிடித்த 3

0: பாடல்களை தேர்வு செய்ய வேண்டும். சரி, கேட்க முடியாத நேர்கள் கேட்கவில்லை என்று சொல்லி சொல்லுவார்கள் சிலர். எனவே அவர்களுக்காக இப்பொழுது மீண்டும் தருகிறோம் அந்த 5 பாடல்கள். இது உங்களுக்காக
1: ஒலிக்கும் 5 பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் எது?

0: ஒலித்த ஐந்து பாடல்களில் உங்கள் மனம் கவர்ந்த பாடல் இது. நம்பர் 1. நீங்களும் வாக்களிக்க 416-593-0055.
1: ஐந்து பாடல்களின் வரிசையை தந்திருக்கின்றோம். அந்த ஐந்து பாடல்களை உங்களுக்கு பிடித்த பாடலோடு நீங்களும் இணைந்து கொள்ளலாம். மூன்று பாடல்களை நீங்களும் தெரிவு செய்யலாம். 416-593-0055.

0: பதினோரு நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த பதினோரு நேர்களின் வாக்குகளும் எண்ணப்பட்டிருக்கின்றன. முதல் பாடலுக்கும் இரண்டாவது பாடலுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசம். சரி, பார்ப்போம். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பத்மன் சொல்லுங்கள்.
1: 5-1-4
0: 5-1-4 சொல்லியிருக்கிறீர்கள். சரி, நன்றி பத்மன். அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம் செந்தில்நாதன், சிவா.
0: சிவா சொல்லுங்கள்.
2: 351
0: 351 சரி, நன்றி சிவா. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பிரம்ப்டன்லேருந்து சிவா சொல்லுங்கள். 4-5-1 சொல்லிருக்கிறீர்கள். நன்றி சிவா, நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், வலைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
3: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள். கேளடி கண்மணி என்ன பாடுறது?
3: நீ பாடி,
0: அது முதலாவது.
3: மௌனம் சம்மதம்.
0: மௌனம் சம்மதம் என்ன பாடல்?
3: கல்யாணத்தின்
0: பாட்டு. ஊரெல்லாவன் பாட்டு தானா? சரி, பாட்டு. நன்றி. அடுத்த நேரத்தை சந்திப்போம். வடக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
4: வணக்கம், விஜயன்.
0: யாரு?
4: விஜயன், ஆஸ்திரேலியாவிலிருந்து.
0: விஜயன் ஆஸ்திரேலியாவிலிருந்து சொல்லுகிறீர்கள். சொல்லுங்கள் விஜயன்.
4: 4-2-1
0: விளக்க இல்லை. 4-2-1 சொல்லிருக்கீர்கள் விஜயன். நீங்கள் வாட்ஸ்அப் மூலம் அழைக்கலாம், அப்படி அழைத்தீர்கள். சரி, 1-4-1-6 என்றால் வாட்ஸ்அப் மூலம் நீங்கள் அழைக்கலாம். சரி, நேரம் கிடைக்கும் பொழுது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளுங்கள் விஜயன். நன்றி.
4: ஓகே, நன்றி,
0: நன்றி, நன்றி விஜயன். இதை தொடர்ந்து அடுத்த நேயர் வடக்கு வலைப்பிலே இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: வணக்கம், நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள்.
5: 3-4-5
0: 3-4-5 சொல்லுகிறீர்கள். நன்றி நித்யா,
5: நன்றி.
0: அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
6: வணக்கம், ஜோகா.
0: ஜோகா சொல்லுங்கள்.
6: அருமையான தெரிவுகள், பாடல் தெரிவுகள், நன்றி. எங்க பிரியான தெரிவுகளை கொண்டு வரதுக்கு
0: நன்றி.
6: ஆனா கஷ்டமா இருக்குது,
0: வேலை செய்யறீர்கள் தானே? பாடல்கள் கஷ்டமா, நான் குடும்ப நிலைமையே கஷ்டமா இருக்கு, அதை பற்றி சொல்லுகிறீர்கள் நினைத்து விட்டேன். சரி, தெரிவது கஷ்டமா இருக்கிறது. சரி, 5-4-3 சொல்லிருக்கிறீர்கள். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
6: நன்றி.
0: அடுத்த நேரத்தில் இப்போ வடக்கு வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
7: வணக்கம், எழில்வேந்தன்.
0: எழில்வேந்தன் சொல்லுங்கள்.
7: உண்மையிலே 5 பாடல்களும் ஏசுதாஸ் பாடிய, இணையரோட சேர்ந்து பாடிய பாடல்கள் 5 அருமையான பாடல்கள். எனக்கு பிடித்தது 5-4-1
0: 5-4-1 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி எழில்வேந்தன்,
7: நன்றி,
0: நன்றி. அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள்.
8: வணக்கம், நான் அமலன் கேட்கிறேன்.
0: யாரு?
8: அமலன்.
0: அமலன் சொல்லுங்கள்.
8: 3-4-5
0: 3-4-5 சொல்லியிருக்கிறீர்கள். நன்றி அமலன்,
8: நன்றி.
0: மொத்தமாக 20 நேர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 20 நேர்களின் வாக்குகளும் எண்ணப்பட போகின்றன. விளம்பரங்கள் ஒலிக்கப் போகின்றன. விளம்பரங்களுக்கு பின்பு நேர்கள் விரும்பினால் அழைத்து உங்கள் வாக்குகளை அளிக்கலாம். சரி, இப்பொழுது வாக்குகள் எண்ணப்படுகிறோம். அங்கே தாராபுரம் மதுராந்தத்திலும் வாக்குகள் எண்ணப்பட்டு தமிழக வெற்றி கழகம் முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆனால் சில வேளைகளிலே தாராபுரத்திலே ஒரு மாற்றம் வரலாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாலே இருப்பது போல் தெரிகிறது. சரி, பார்ப்போம். பொறுத்திருந்து இப்பொழுது நாங்கள் இங்கே வாக்குகள் எண்ணப்போகிறோம், நாங்களும் எண்ணப்போகிறோம். சரி, விளம்பரங்களை தொடர்ந்து பார்ப்போம். அதற்குள் நேர்கள் அழைத்தால் அவருடைய வாக்குகளையும் கேட்டுவிடுவோம். இல்லாவிட்டால் இந்த பாடல் 3rd இடத்தை பெற்றிருக்கிறது என்று பார்ப்போம்.
9: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
10: இவற்றில் வேறொன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க. அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org தமிழராய் ஒன்றிணைவோம்.
11: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
12: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
11: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
13: JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents, சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547, 647-574-3547.
14: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
13: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
14: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
13: 416-489-2000, 416-489-2000. GTA Credit.

0: நேரம் 2:18 டாப் 5 நிகழ்ச்சிக்காக உங்களுக்கு 5 பாடல்கள் வழங்கியிருந்தோம். அந்த 5 பாடல்களிலே 20 நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். சரி, இப்பொழுது கடைசி நேரத்திலே வாக்குச்சாவடி மூடுகின்ற நேரத்தில் ஒருவர் வருகிறார், அவரை கேட்டுவிடுவோம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள்.
1: வணக்கம் ஐயா. பயங்கர கோபமா நான் தொலைபேசியை உடனே விட்டுட்டு ஆனந்தி எடுத்து கொண்டு படிக்கிறேன். எல்லாரும் வாக்களித்து கொண்டிருக்கா, பயங்கர கோபத்துல ஓடி வந்து ஒரு மேலே தொலைபேசி
0: எடுத்துட்டேன்.
1: அந்த மழை வருது மழை வருது கூட கொண்டு வா, அதான்
0: இரண்டாவது பாடல்.
1: அதை நான் 18
0: விளங்கவில்லை. அது முதலாவது பாடல். அடுத்தது
1: அடுத்தது
0: மூன்றாவது
1: மற்றது
0: கல்யாணத்தை நிலா உன்னைத்தானே,
1: கல்யாணத்தை நிலாவ போடுங்க,
0: கல்யாணத்தை
1: அதோட ஒன்றை சொல்லணும். நேற்று உங்களுக்கு சொல்ல மறந்தது, நீங்கள் எஸ்பி பாலசுப்ரமணியமாக மாறின தருணம், அதாவது ஒரு காரணம் சிரிக்கிறீங்கள் ஒரு இடத்துல, அந்த என்ன எல்லாரும் இந்த நேரத்துல இதய பலவீனம் உள்ளவர்கள் வரவேற்று கொள்ளுங்கள் என்று சொன்ன பாசனம் வந்துட்டு, அப்படி இல்லை நீங்கள் எல்லாரும் என்னை விட பலமானவர்கள் என்று சொல்லிங்களோ, ஒரு சின்ன சிரிப்பொண்டோட அந்த நேற்று அந்த ஒரு பாடல் ஒரு படம் பாடல் படம்
0: நன்றி நிகழ்ச்சியிலே கலந்துரையாடியது ஆருக்கு தெரியும். சரி, பார்வம் இப்பொழுது மொத்தமாக 21 நேர்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். சுதன் கடைசியாக வந்திருக்கிறார்கள். சரி, ஒரு சில விளம்பரங்களை தொடர்ந்து அந்த அவருடைய வாக்குகளும் எண்ணப்பட்டால் அவருடைய வாக்குகளே எண்ணினால் கூட 1, 2, 3 எந்த வித்தியாசமே பெறப்போவது இல்லை. சரி, எனவே 42 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்றிருக்கின்ற பாடல். ஏனென்றால் முதலாவது பாடலுக்கும் இரண்டாவது பாடலுக்கும் மூன்றாவது பாடலுக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்கின்றன. சரி, பார்ப்போம். இவ்வளவு 42 வாக்குகளை பெற்று 3வது இடத்தை பெற்ற பாடல் எந்த பாடல்? கே.ஜே. ஜேசுதாசும் உமா ரமணனும் பாடுகின்ற பாடல், கேளடி கண்மணி.

0: மனது மறக்கா இனிய பாடல்களுடன் உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
1: 42 வாக்குகளை பெற்றிருக்கிறது. 21 நேர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். அது மூன்றாவது இடத்தை பெற்ற பாடல். விளம்பரங்களை தொடர்ந்து இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல் ஒலிக்கிறது.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன், 416-803-8830.
4: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
5: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ.
6: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
7: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
1: டாப் 5 நிகழ்ச்சியிலே இரண்டாவது இடத்தை பெற்ற பாடல் 51 வாக்குகளை பெற்றிருக்கிறது. கே ஜே ஜெயசுதாஸ் மஞ்சுளா இணைந்து பாடிய பாடல் நல்லவனுக்கு நல்லவன்.

0: நேரம் 2:32 நிமிடம். சிமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 9 செலுத்ததாக இருக்கிறது. புகில் ஒட்டுமைத்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வட மேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாரிப்படுது 6 செலுத்ததாக குறைவடையும். சில இடங்களில் இல்லைசாரம். மடைத்தூரலுக்கான வாய்ப்புகள் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகற்பொழுது 19 செலுத்ததாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். இடையிடையே அங்கங்கே முகில் கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 6 செலுத்ததாக குறைவடைந்து மீண்டும் சனிக்கிழமை 20 செலுத்ததாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். சனிக்கிழமையும் இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும். ஞாயிறு திங்கட்கிழமைகளில் முகில் கூட்டத்தோடு காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்குரிய வாய்ப்புகள் 30% 20 செலுத்ததாக இருக்கும். திங்கட்கிழமை முகில் கூட்டத்தோடு 22 செலுத்ததாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சரி, இப்பொழுது 21 நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த 21 நேயர்களின் வாக்குகளின் அடிப்படையில் முதலாவது இடத்தை பெற்ற பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த 21 நேயர்களும் ஜார் கங்கா, சிவபாலன், புருஷோத்தமன், ரவிச்சந்திரன், கண்ணன் மற்றும் திவகுமார், காந்தி, உதயன், அஜந்தா, கலியுகவரதன், முரு, பத்மன், சிவா, சிவா பிராம்டன், பென்பா, விஜயன், நித்யா, ஜோகா, எழில்வேந்தன், அமலன், சுதன். இந்த 21 நேர்களின் வாக்குகளின் அடிப்படையில் 68 வாக்குகளை பெற்று முதலாவது இடத்தை பெற்ற பாடல் என்ன பாடல்?
1: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3
0: ஹென்ரி டாப் 5 நிகழ்ச்சியின் சூப்பர் ஹிட் பாடல். கே ஜே ஜே சுதாஸ், சித்ரா, மௌனம் சம்மதம்.

0: 68 വാക്കുകളെ പറ്റി ഇന്ത്യ നിലയിലെ മുതലാവതിടത്തെ പറ്റി പാടൽ കെ ജെ ജയസുദാസ് ചിത്ര പാടിയ പാടൽ മൗനം സമ്മതം തിരപ്പെടുത്തിയിരിക്കാം.
1: അട്ടഹാസമാണ് പാടലുടൻ അതിർവിക്കും അതിർവൻ 101.3 സിഎംആർ തമിഴ് എഫ്എം.
2: അവസരമാ യാഴ്ப்பாണത്துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல இந்த அம்மாண்ட நக வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை மிக குறைந்த வட்டி வீதம் நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03-416-284-7000.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.ca 905-417-6069. சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 6473278111. 6473278111. சஹாஜா
6: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
7: ஸ்டீரியோ அலைவரிசையின் சீரிய ஒலிபரப்பு CMR தமிழ் FM.
0: டாப் 5 நிகழ்ச்சியிலே 21 நேயர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த 21 நேயர்கள் வாக்களித்ததின்படி 4வது இடத்தில் பெற்ற பாடல் 33 வாக்குகளை பெற்றிருக்கிறது. ஊரெல்லாம் உன் பாட்டுத்தான் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் இந்த பாடல்.

0: தோட்டத்தை மீட்டு.
1: ஐந்தாவது இடத்தை பெற்ற பாடல் வெறும் 6 வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கிறது. இந்த பாடல் கே.ஜே. ஜேசுதாஸ், சித்ரா பாடுகின்ற பாடல். ராஜா கையை வச்சா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கிறது.

0: அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது இன்றைய டாப் ஃபைவ் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த 21 நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த வாரம் புதிய திரிபோடு சந்திப்போம்.
1: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சீமாள் 101.3.
0: நேரம் 2:43 சீமார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 3 மணிக்கு நேர்கள் கேட்க இருப்பது இதயநாதம் நிகழ்ச்சி. இப்பொழுது ஜெயச்சந்திரன், வாணிஜியராம் பாடுகின்றார்கள். வைதேகி எவ்வளவு காலமாக காத்திருந்தாலும்

0: காற்றின் வழியே தமிழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: Screamers, dare to face your fears.
2: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
3: புதிய
2: பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
4: இது உங்கள் வானொலி சிஎம்ஆர் 101.3.
5: நேரம் 2:50 நிமிடம். சீமார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். மலேசியா வாசுதேவன் பி சுசீலா பாடுகின்ற இந்த பாடல் நம்பிட்ட திரைப்படம் அச்சமில்லை, அச்சமில்லை.

அடுத்த பாடல் அச்சமில்லை அச்சமில்லை திரைப்படத்திலிருந்து மலேசிய பாசுபன் பி சுசிலா பாடிய பாடல். இப்பொழுது ஒரு பாடல் அளிக்கப்படுது, பிள்ளை கனியமுதே திரைப்படத்திலிருந்து பாடல். இது 60களில் வெளிவந்த திரைப்பட பாடல். சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசிலா பாடுகின்ற பாடல். இந்த இரண்டு பாடலுக்கும் ஒரு சிறிய ஒற்றுமை இருக்கிறது, கேட்டு பார்ப்போம்.

0: பிள்ளை கனியம் இதே திரைப்படத்திலிருந்து சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பி சுசிலா பாடிய பாடல்கள் கேட்டீர்கள். அது வேறு ஆற்றிலே வேறு இடங்களிலே.
1: சிஎம்ஆர் தமிழகம் கேட்டாயா? பழைய பாடல்கள் கூட இனிமையாக கேட்கிறது. வா சாந்தா, இருவருமாக சேர்ந்து கேட்போம்.
0: விளம்பரங்களை தொடர்ந்து இதே நாதம் கேட்கலாம்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111 6473278111. சகாஜா.
5: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர். AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் FM.
0: நேரம் 3:02 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். 2 பக்கத்தில் 9 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில் மட்டும் இருந்து காணப்படுகிறது. காற்று மேற்குவட மேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 km வேகத்தில் வீதி கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 6 பாக செலுத்ததாக குறைவடையும். சில இடங்களில் லேசான மழை சூழலுக்கான வாய்ப்பு கண்டிருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது அதிகுடி வெப்பநிலை 19 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். இடையிலேயே முகில் கூட்டம் காணப்படும். காலை பொழுதில் 20-50 km வரை நாள் காற்று வீசும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 6 பாக செலுத்ததாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 20 பாக செலுத்ததாக இருக்கும். சூரியோடு முகில் காணப்படும். இரவு பொழுது 12 பாக செலுத்ததாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை 20 பாக செலுத்ததாக இருக்கும். முகில் முட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் 30%. திங்கட்கிழமை 22 பாக செலுத்ததாக இருக்கும். முகில் முட்டத்தோடு காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மதுராந்தகம் வாக்கு எண்ணிக்கை சற்று முன் கிடைத்த தகவலின்படி தமிழக வெற்றி கழக வேட்பாளர் மரகதம் குமாரவேல் 27,184 வாக்குகளை பெற்றுள்ளார்கள். திமுக வேட்பாளர் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பரந்தாமன் 12,469 வாக்குகளை பெற்றுள்ளார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் கனிதா சம்மத் 15,893 வாக்குகளை பெற்றுள்ளார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் ஜானகிராமன் 799 வாக்குகளை பெற்றிருக்கார். இடதுசாரி வேட்பாளர் சுகந்தி 621 வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. தாராபுரம் தொகுதியிலே வாக்கு எண்ணிக்கை விவரம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் பானுமதி 27,649 வாக்குகளை பெற்றிருக்கின்றார். தமிழக வெற்றி கழக வேட்பாளர் சத்யபாமா 23,521 வாக்குகளை பெற்றிருக்கிறார். திமுக வேட்பாளர் சுகன்யா 22,503 வாக்குகளை பெற்றிருக்கார். நாம் தமிழர் கட்சியின் கார்த்திகா 2,156 வாக்குகளை பெற்றிருக்கிறார். இடதுசாரி லக்ஷ்மணன் 509 வாக்குகளை பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதைத் தொடர்ந்து இப்பொழுது ஒரு பிரச்சனை நடந்திருக்கிறது. மதுராந்தம் தொகுதியிலே வாக்குப்பதிவு இயந்திரம் மாற்றப்பட்டதாக கூறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருப்பதாகவும், 9 சுற்று வாக்கு எண்ணிக்கை தற்பொழுது வாக்குப்பதிவு இயந்திரம் மாற்றப்பட்டதாக கூறி வாக்குவாதம் நடந்ததை அடுத்து வாக்குப்பதிவு

இதய நாதம். இது ஒவ்வொரு இதயங்களிலும் உருவாகும் ஓசை. இதய நாதம். தூங்க மறுக்கும் கண்களுக்கும் ஏங்கி தவிக்கும் இதயங்களுக்கும் இதமான கீதம் இசைக்கு வருகிறது இதய நாதம். இது என் குரலாலும் நான் இல்லை, இதயநாதத்தின் குரல் உங்கள் இதயம்.

0: இன்றைய இதய நாதத்துடன் என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்லா. காதலுக்காக சிறை கம்பிகளுக்கு பின்னால் அவன் ஜோடி புறாவை தேடிச் சென்ற அவனுக்கு கூடு மட்டும் காத்திருந்தது. புறாவோ சுதந்திர காற்றை சுவாசிக்க சென்று விட்டது சென்ற வார இதயநாதத்தில். அறியாத பருவமதில் ஆட்கொண்ட காதல் அது. அறிந்த போது அனைத்தையும் அறிந்து கொண்டது. உடற்கவர்ச்சியால் இதயங்கள் இணைந்து உண்மை புரிந்ததும் உடைந்த இதயங்களின் கானமாய் இன்றைய இதயநாதம்.
1: தேவையான
2: பிறகு இல்லடா, ராஜதாபன் போஸ்ட் பண்ணி தான் அவள் செய்தவள்.
1: இல்ல, அது நடிப்பு. உன்னிட்ட இருந்து பிறகு கொண்டும் இல்ல, அதுதான் அங்க ஓமண்டுட்டான்.
2: அப்படித்தான் அவள் நினைச்சிருந்தால் நான் இதை விட போறேன். சரியே,
1: என்ன என்ன செய்ய போறேன்? உன்னால என்ன செய்ய முடியும்?
2: நான் என்ன செய்வேன்? என்னால முடியும், உனக்கு தெரியும் தானே. அவளுக்காக தான் நான் இப்படி நல்லவனா மாறினான். அது அவளாலேயே நான் பழையவனா மாறிடுவேன். சரியோ?
1: அது தெரியும். இந்த விஷயத்துல நீ
2: ஏன் நான் அப்படியெல்லாம் செய்யவனும்? நான் போய் என்னோட வாண்டால் வரப்போறாள் பிரியா. எனக்காக, எங்களோட காதலுக்காக அவள் கட்டாயம் காத்திருப்பாள். நான் எதுக்கும் பாருங்க.

கண்ணம் வைத்தவன் கயவனானாலும் காதலனே என்ற எண்ணம் கொண்ட பெண்மையே, ஏனும் மாற்றம் காதல் மொழி பேசி கவர வைத்த நீயா? என் வானத்திலிருந்து தாவிச் சென்ற நிலா, பௌர்ணமிக்காக காத்திருக்கிறேன், வா.

0: நீயா? நீயே இங்க வந்தனே?
1: நான் வேற எங்க போறது? உன்னிட்ட தானே வருவேன்.
0: ப்ளீஸ், எனக்கு கல்யாணம் முடிஞ்சது, இங்க வர வேண்டாம்.
1: பிரியா, உன்ட விருப்பம் இல்லாதான் இந்த கல்யாணம் நடந்தது.
0: இல்ல, நான் விரும்பித்தான் நடந்தது. நான் இப்ப இன்னொரு தட்ட வைஃப்.
1: நான் உன்னை என்னோட கூட்டி கொண்டு போகணும் வந்துறேன்.
0: என்ன என்ன கூட்டி கொண்டு போவோ? உன்னை நம்பி நான் ஏமாந்தது காணும்.
1: பிரியா, என்ன சொல்ற? உனக்காக தானே நான் மாறினான்.
0: ப்ளீஸ், அவர் வார நேரம், போ இங்க இருந்து. உனக்கும் எனக்கும் இனி ஒரு தொடர்பும் இல்ல.
1: என்னடி தொடர்பு இல்லையோ? அப்ப அப்ப நீ என்ன காதலிச்சது? அதெல்லாம் என்ன என்ன?
0: பாத்தியா, நியாயவால நிமித்தேலாது. நீ முந்தியே மாறின மாதிரி நடிச்சனே.
1: சாரி, நான் டென்ஷன் ஆயிட்டேன். சாரி பிரியா. இப்ப நீ என்னோட வார ரெடியோ?
0: அருண், ப்ளீஸ் தயவு செய்து வெளியில போ. நான் உன்னை மறந்து கன நாள் ஆச்சு.
1: மறக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் நான் என்ன நீர் வச்சு ஆளே? என்ன காதலிச்ச உண்மை என்றால் வா என்னோட. நான் இன்னும் மகாராணி மாதிரி வச்சு பாப்பேன்.
0: வேண்டாம், நான் இப்ப இன்னொரு தட்ட மனைவி. என்ன கண்ணிலேயே முழிக்காம போ இங்க இருந்து. என்ன நிம்மதியா வாழ விடு. ப்ளீஸ் வெளியில போ.

இதயத்தில் இன்பமாய் குடியேறிய என் இனியவளே, உதயமாய் என் வாழ்வில் உருவானவளே, மாலை சூரியன் போல் மயக்கம் தந்தவளே, மறைந்தாயோ என் வானத்தை விட்டு, இருளில் மூழ்கி நான் கரைந்து போகிறேன்.

கயவனென கை கழுவிவிட்ட கன்னி கடைசி வரை வருவேன் என்றவள் பாதி மாறி போனதை பழிவாங்க பரபரக்கும் நெஞ்சுடன் பாபியை தேடிச் செல்லும் காளையின் இதயத்தின் நாதமாய் இன்றைய இதய நாதம்.

0: பிரியா, என்ன நீ என்னோட வாரியோ இல்லையோ? எல்லாரும் இந்த புருஷன் கதையெல்லாம் சொல்லி போடுவோம் சரியோ?
1: அருண், தயவு செய்து என்ன நிம்மதியா வாழ விடு.
0: வாழ விடுறது, ஒருத்தனை காதலிப்பீங்க, இன்னொருத்தனை கல்யாணம் கட்டுவீங்க, என்னடி ஆம்பளைண்டா கிள்ளுகிரியா போட்டு?
1: நீ ஒழுங்கா இல்ல, உண்மையா இல்ல?
0: நான் இப்ப ஒழுங்கா தான் இருக்கிறேன். பாயனோட வா வா.
1: கைய விடு. என்ன இது பிடிச்சிருக்கிற? நீ எல்லாம் ஒரு மனுஷனே, விட. என்ன
0: இல்ல இல்ல, என்ன ஏமாத்திர ஒண்ணு சந்தோஷமா வாழ விட மாட்டேன். இந்த புருஷன்கிட்ட நீ என்னோட இருந்ததா சொல்ல போற? உன்ன நிம்மதியா வாழ விட மாட்டேன்.
1: அருண், நீ திருந்தினதா சொன்ன, ஆனா நீ இன்னும் கூட கட்டு போயிருக்கிற.
0: நான் ஆறால கட்டுதான் உன்னால, அதையும் இப்ப திரும்பவும் நான் சண்டைய சச்சடிச்சுட்டு போறதெல்லாம் உண்டால.
1: வெளியில போ, இல்லாட்டி போலீஸ கூப்பிடுவேன்.
0: அந்த அளவுக்கு வந்துட்டியோ? இதுல இருந்து ஒரு அடி எடுத்து வச்சா காலையில அடிச்சு முறிஞ்சு விட்டுரு.
1: விட. என்ன விட? என்ன ஒளிஞ்சு போ.
0: அல்லாத
1: நீ இனி இந்த பக்கம் வந்தாலே பிரச்சனை வரும்.
0: பாருண்ணா.

நிலவு தேவதையே நில்லாமல் ஓடியதேன், பகலில் மட்டும் நீ மறைந்து வாட்டியதேன், பக்கம் வந்து சொர்க்கம் தருவேன் என்று நீ தூரன் என்று என்னை துவசம் செய்து விட்டாயே.

0: பிரியா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா?
1: சொன்னா தானே தெரியும். என்னடி?
0: அருண் கார் ஆக்சிடென்ட்ல கைகள் வழங்காம ஒரே படுத்த படுக்கையா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான்.
1: அப்படியே? எனக்கு செய்த துரோகத்துக்கு கடவுள் உடனே தண்டனை கொடுத்துட்டார்.
0: ஓமடி, அவன் ஊர் முழுக்க ஒரே சண்டையும் குடியும் ஒரே பிரச்சனை.
1: என்ன மாதிரி கதைச்சு என்ன ஏமாத்தினவன்?
0: உன்னை வீட்டை வந்து விரட்டினவன். இப்ப
1: என்ற காலம் முறிப்பன் என்று சொன்னவன், எத்தனை பேர்த்த கை காலம் முறிச்சவன், இப்ப கை கால் வழங்காம இருக்கிறான்.
0: அதுதான், இளரத்த துடிப்பில் ஆடினா இப்படித்தான் அடங்கி போவினான்.
1: ஒருதன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவன் எப்பவும் அழிஞ்சுதான் போவான். அவன் எனக்கு செய்த துரோகத்துக்கு இப்ப அனுபவிக்கிறான்.
0: அதோட அவன் சொன்னவன், தான் செய்ததெல்லாம் பிழையாம் உன்னை மன்னிக்க சொல்லி.
1: செய்யறதையும் செய்துட்டு ஏழாமல் இருக்கேக்க மன்னிப்பு வர. மனசுனா வாழ்ந்தா மனசுனா இருக்கலாம், இப்படி அநியாயம் செய்தா இப்படித்தான். இனி என்ன செய்யறது? கடவுள் தான் தண்டிச்சிட்டார்.
2: பிரியா, சாரி பிரியா, என்னால மன்னிச்சு கொள்ளுங்க. கடவுளே, நீ எனக்கு சரியான தண்டனை தந்துட்ட. நான் செய்த தப்பு எல்லாத்துக்கும் சேர்த்து கடவுள் என்ன தண்டிச்சிட்டார். துடியாட்டமா ஆடின நான் அப்ப, இப்ப ஆடாமல் அசையாமல் இருக்கிறேன்.

காதல் வெறியால் வீறு கொண்ட காலை காதலியை பழிவாங்க காலடி வைத்தான். கடவுள் என்னதான் நினைத்தானோ, கடைசி வரை எடுத்த காலை வைக்காமல் ஆக்கிவிட்ட மாயம்தான் என்னவோ

நேர்கள் இதுவரை காதலினால் காயமுற்ற காதலர்களின் கானங்களை, கவிதைகளை, கதைகளை கற்பனையுருவில் கேட்டீர்கள். இது என ஆனந்தம்.

0: இன்றைய இதய நாதவாய் பி எஸ் சுதாகரன், நீரா சிற்சபை ஈசன், நிரோஷினி ஸ்ரீஸ்காந்தராஜா, ஒலிச்சேர்க்கை டிஜே ரிதமிக்ஸ் வி சுதா. மீண்டும் மற்றொரு இதய நாதமாய் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேர்களே.
1: என்ன யோசினை?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஆர்ட்ட அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
6: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
8: நேரம் 3:32. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். டொரண்டோ பெரும்பாக்கத்தில் 8 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 6 பாகை செல்சியஸாக உறவடைந்து இந்த பகல் பொழுது 19 பாகை செல்சியஸாக உயர்வடையும். சூரியோடு இணைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முயல் கூட்டம் காணப்படும். காலை பொழுதிலே 30-50 கிலோமீட்டர் வரை ஆரம்பத்திலே காற்று வீசும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 6 பாகை செல்சியஸாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 20 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முயல் கூட்டம் தென்படும். இரவு பொழுது 12 பாகை செல்சியஸாக குறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை முயல் கூட்டத்தோடு 20 பாகை செல்சியஸாக இருக்கும். ஒலிக்கும் பாடல் மனோ சித்ரா பாடுகின்ற பாடல் கவிதை பாடுமலைகள் திரைப்படத்திலிருந்து.

0: உங்கள் மனதை மறுடும் இனிமையான பாடல்கள்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனல் அண்ட் கிரிமேஷன் .com. KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan, Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775. ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன், 416-803-8830, 416-803-8830. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: CMR 101.3 FM. நேரம் 3:40 நிமிடம். 4 மணிக்கு உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். 416-595-3-00-5. பணக்காரன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: Everything okay, no problem இருந்துச்சு நம்ம.
2: பார் கிளம்பு க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 416-268-0155
5: அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரோ மார்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்ப்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
6: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
7: புரட்சி தலைவா தலைவா மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர்.
6: எம்ஜிஆர் 110 கனடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652.
8: நேரம் 3:47, 4 மணிக்கு உங்களுக்கான சிலைகளது கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க 416-593-0055 அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் கே ஜே ஜேசுதாஸ் ஜானகி பாடுகின்ற பாடல் தளபதி திரைப்படத்திற்காக.

0: வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்டு உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 முதல் 10 மணி நேர ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
1: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வன் 101.3.
2: நேரம் 3:54, உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினையும் கேட்கலாம். ஒலிக்கும் இந்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் திரைப்படத்திலிருந்து இளையராஜா, ஜானகி.

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3. நேரம் 4 மணி.
1: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம். புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் தொண்டு நிறுவனங்களை மகிழ்விப்பதற்காகவே ஞானசார தீரர் தண்டிக்கப்பட்டுள்ளார் என ஐக்கிய மக்கள் சக்தியின் குன்னாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகரா தெரிவித்துள்ளார். 5 மாவட்ட செயலகங்களில் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் மோட்டார் சைக்கிள் பதிவு சேவைகள் புதிதாக தொடங்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் துஷார இந்துனில் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாராபுரம் மதுராந்தகம் ஆகிய 2 தொகுதிகளிலும் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் வகிப்பதால் அந்த கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியினர் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். கனடாவில் இயற்கை சுகாதார பொருட்கள் மீதான விதிமுறைகளை தவிர்த்த முற்படும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மசோதாவுக்கு எதிராக நாடாளுமன்ற சுகாதார குழுவில் உள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களித்தனர். சீனாவுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வர்த்தக பற்றாக்குறையை குறைப்பதற்காக ஐரோப்பிய வர்த்தக ஆணையாளர் மரோச செஃப்கோவிக் சீனாவில் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் நிலையில் நியாயமற்ற சீன வர்த்தக செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு ஐரோப்பிய ஒன்றியத்தை 14 ஐரோப்பிய தொழிற்சங்கங்கள் வலியுறுத்தியுள்ளன. சிஎம் மார்த்தம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 4:02. இப்பொழுது முதல் 5 வரை உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம். கலகத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அணைப்பில் இருந்தவர்கள் விடுபட்டிருக்கிறார்கள், மீண்டும் அழைக்கலாம். ஆனால் நீங்கள் அழைக்கும் பொழுது அது தானாகவே உங்களை நிறுத்தி கொள்ளாது, எனவே நாங்களாகத்தான் நிறுத்தி கொள்ள வேண்டும். நீங்கள் தொடர்ந்து அழைத்து கொண்டிருங்கள். பாடல்களை கேட்க 416-509-3005 தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே 8 செலுத்துவதாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது. அதிகாலை பொழுது சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 19 சென்றதாக இருக்கும். சூரியோளி நிறைந்த நாளாக இருக்கும். இடையிடையே முகில் கூட்டம் தென்படும். இரவு பொழுது 6 செல்வதாக குறைவடைந்து நாளை சனிக்கிழமை 20 செல்வதாக இருக்கும். நாளை சனிக்கிழமையும் சூரியோளி நிறைந்திருக்கும். இடையிலேயே அங்காகவே முகில் கூட்டம் தென்படும். ஞாயிற்றுக்கிழமை மழைக்குரிய வாய்ப்புகள் 30% 20 செல்வதாக இருக்கும். ஆமாம், சிறிய தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தொலைபேசி இணைப்புகள் துண்டிக்கப்பட்டு மீண்டும் இணைப்புகள் இப்பொழுது ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்கள் அழைக்கும் பொழுது அது வளமையாகவே அழைக்கும் பொழுது தானாகவே அது நிறுத்தப்பட்டு உங்களுக்கு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கும். இன்று அந்த வாய்ப்பு இப்பொழுது தொலைபேசி இடைநிறுத்தப்பட்டு வந்த முடியாது. அந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்காதுன்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. சரி, நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் நேயர்களை சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம் சுதன்.
0: சுதன் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: உலகம் எல்லாம் வழிவசம் இந்த பாடலை தான் கேட்க விரும்புகிறேன். உங்கள் விஜயநாதம்

0: பேசி வரது திரும்பி வர்றதுக்கு பிறகு அவ விட்டுட்டு போறதுக்கு அவ ஏமாற்றுறதுன்றது அங்கே எந்த தாண்டு சொல்ல முடியல. இப்படி கணக்கு நடக்குது.
1: ஆமா, நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. சார், இது உங்களுக்கான பாடல் கே ஜே யேசுதாஸ் பாடுகின்ற பாடல் காதல் விடுதலை திரைப்படத்திற்காக.

0: உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
2: ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒற்றறிவு பாடத்திட்டத்துக்கு அமைய
3: கற்பிக்கப்படுகின்றன.
4: 3 9 6 3 3 4 4 4 1 6 3 9 6 3 3 4 4. talentaacademy.ca.
5: CMR Tamil FM 101.3.
6: நேரம் 4:12. 5 வரை உங்களுக்கு ஆட்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேரம் சந்திப்போம். வணக்கம், மலைப்பிள்ளை இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
7: ஒளி விளக்கு பொழுது இறைவா உன் மாளிகையில் என்ற அந்த பாடலை சிஎம்ஆர் நேர்கள், சிஎம்ஆர் அறிவிப்பாளர், சிஎம்ஆர் உடம்புகளாக பத்திரிகை மற்ற கயிற உறவுகள், கயிற விவரம், மற்ற வவனியா உறவுகள், மற்ற சிஎம்ஆர் நேர்கள் வானிலையை கேட்டுக்கொண்டு அத்தனை நேர்களோடு இன்னும் இங்கிருந்து உங்களோட நிகழ்ச்சிக்கு நன்றிகளையும் பாராட்டுகளும் தொழில்நுட்பம் சரி வந்திருக்கின்ற நன்றியை சொல்லி கூட
6: தொழில்நுட்பத்துக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கொண்டு உங்களுக்கான பாடல் அளிக்கிறது நன்றி.
7: வணக்கம்.
6: பி சுசீலா பாடுகின்ற பாடல்.

0: உங்கள் வீட்டை அழகாக்க குறைந்த விலைகளில் தளவாடங்களை தேடுகின்றீர்களா? தேடலை விடுத்து பிராம்ப்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சருக்கு ஒருமுறை வாருங்கள். உங்கள் தேவைக்கேற்ப மனதுக்கு பிடித்த தளவாடங்கள் நீங்கள் எதிர்பாராத விலைகளில் கிடைக்கும் ஒரே இடம் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். ரெக்லைனர்கள், சோஃபாக்கள், பெட்ரூம் செட்கள், டைனிங் ரூம் செட்கள் என அனைத்தும் ஒரே இடத்தில். மேலும் உங்கள் கொள்வனவுகளுக்கு பெருமதி மிக்க அன்பளிப்புகளும் உண்டு. பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர். 905-302-94-94.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. 647-327-8111. சகாஜா லெகசி லேர்னிங் ஹப், கிரேட் 9 முதல் 12 வரையிலான மாணவர்களுக்கான சிறப்பு டியூட்டரிங் சென்டர். கிரேட் 9 மற்றும் 10 மாணவர்களுக்கு மேத் மற்றும் சயின்ஸ், கிரேட் 11 மற்றும் 12 மாணவர்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், அட்வான்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் கல்குலஸ். அனைத்து பாடங்களையும் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவின் PhD கேண்டிடேட் கற்பிக்கின்றார். லெகசி லேர்னிங் ஹப், மார்க்கம் அண்ட் ஃபிஞ்ச், 2225 மார்க்கம் ரோட், யூனிட் 205. 647-532-2564. 647-532-2564.
2: நேரம் 4:18 வரை பாடல்களை கேட்க 416-5953-0055. 5 மணிக்கு செய்தி அறிக்கையை கேட்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? பெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
3: எனக்கு
2: சித்ரா பாடுகின்ற பாடல் உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
3: நன்றி.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
1: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச் கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல் அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா
3: Screamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9 to 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
4: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
4: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
4: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
1: இட்டோபிகோ
4: 416-746-2742.
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: பள்ளித்தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
6: நேரம் 4:26 உங்களுக்கு ஆனிச்சனை கேட்டுக் கொடுக்கிறீர்கள். நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அடைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? தேவகுமார் சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
7: பாடுகின்ற
6: பாடல் உங்களுக்கு அகோலிக்கிறது. நன்றி.

0: புது பாடல்களை அள்ளி வழங்குவது.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
5: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 தினம் தினம் தந்திடுமே பல் சுவை நிகழ்ச்சிகள். சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவருக்கும் மகிழ்ச்சி. காலை மாலை என்றதுமே சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
6: www.cmr.fm. நேரம் 4:32 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கையினை கேட்கலாம். தொண்டபெரும் பாக்கத்திலே இப்பொழுது 7 பாகை செலுத்ததாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. காற்று மேற்கு திசை நோக்கி மணிக்கு 9 கிலோமீட்டர் வகுத்து வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 19 பாகை செலுத்ததாக இருக்கும். சூரியோளி இணைந்திருக்கும் இடையிலேயும் அங்கங்கே முகில்கூட்டம் காணப்படும். இரவு பொழுது 6 பாகை செலுத்ததாக குறைபடைந்து நாளை சனிக்கிழமை 20 பாகை செலுத்ததாக இருக்கும். சனிக்கிழமையும் சூரியோளியோடு முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். ஞாயிற்றுக்கிழமை முகில்கூட்டத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. 20 பாகை செல்சியஸாக இருக்கும். நீங்களும் நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பாடல்களை கேட்க
7: 4 6 5 9 3 0 0 5 5.
6: நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
8: வணக்கம் ஜோகா.
6: ஜோகா சொல்லுங்கள், என்ன பாடல்?
8: எனக்கு கங்கை மரண வரிகள்ல இசை ஞானி தேசையில சின்ன ஒரு பாடத்தில் இந்த கொட்டுக்கொள்ளி அந்த பாட்டுக்கு.
6: சரி, இது உங்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடுகின்ற பாடல். நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
8: நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
2: Everlasting Travels and Tours
1: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
2: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
1: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
2: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
1: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி
2: 416-723-7387.
1: வாராந்த கொடுப்பனவுகளிலிருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
2: உத்தரவாதம் வழங்கப்படும்.
3: நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம் 30th ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலை கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30th ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம். 647-947-2864.
4: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 6 கதிரைகளுடன் சாலிட்வுட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்ப்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவர், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர். 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.

0: நேரம் 4:41 உங்களுக்கு ஆரம்பிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 செய்தி அறிக்கை, அதுவரை பாடல்களை கேட்கலாம். 4165939 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள பெறும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், காசிநாதன்.
0: சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: வாய்ப்புக்கு நன்றி.
2: பாப்பா திருடாதே.

0: உங்கள் சிந்தனை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி, 416-888-8044.
2: The friendly radio for channels around the universe. CMR Tamil FM 101.3.
3: நேரம் 4:46. CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜிதன் ராத் ஹசிகா பாடுகின்ற பாடல் இது.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000, 416-284-7000.
4: மஜா சூப்பர் பாடி மஜா. ஹே, தி சுமார் மை கார் மை பெட்ரோல் மை ரோட். நாதா ரூல் தெரியாம காரோட்டு.
5: மதுசாரத்தின் தாக்கம் உங்கள் சிந்திக்கும் திறனை குறைக்கின்றது, எதிர்வினை புரியும் நேரத்தை அதிகரிக்கின்றது, கவனக்குறைவை ஏற்படுத்துகின்றது.
6: If we know it's wrong, why do we still do it?
7: மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டுவது மரணத்திற்கு அழைப்பு விடுவதை போன்றது. பொதுநலன் கருதி இந்த விழிப்புணர்வு தகவலை தருவது CMR FM 101.3.
8: JB Transportil anubhavamulla AZ drivers ukkana vele vaippu. Texas matum California runs ukku team drivers ukku mile 1 ukku 70 cents, solo USA drivers ukku mile 1 ukku 60 cents. Kurindathu oru varada truck driving anubhavam avasiyam. Dedicated lots, weekly pay. Indre thorbu kollungal JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647 574 3547, 647 574 3547.
9: For all your insurance need, அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கி இருக்கும்?
10: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
9: மேலதிக விவரங்களுக்கு அலையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.

0: நேரம் 4:54 உங்களுக்கு ஆலோசனை நிறைவு செய்ய வர நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், நான் நித்யா.
0: நித்யா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: நேருக்கு நேர் படத்தில் இருந்து துடிக்கின்ற காதல் தும்மலை போன்ற அந்த பாட்டு.
0: சரி, இது உங்களுக்காக அந்த பாடல் அளிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி, வணக்கம்.
0: வரைக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. உங்களுக்கு நிகழ்ச்சி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையத்தில் தர்மா இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்ற நிகழ்ச்சி சந்திக்கும் வரை அன்பு வணக்கத்தோடு என்னென்று அன்புடன் எஸ் டி செந்தில்நாதன். வணக்கம் நேயர்களை, மீண்டும் சந்திப்போம்.

0: www.cmr.fm துள்ளும் தமிழ் நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2026 வெள்ளிக்கிழமை. டொரண்டோ வெப்பநிலை 7°C இருக்கின்றது. காற்று மணித்தியாலத்துக்கு 9 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
1: CMR தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம்.

நேரம் அதிகாலை 5:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லோஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சுமார் 200 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் பெருந்தோட்ட மக்களுக்கு சொந்த முகவரியை வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரீடோ நிறுவனத்தின் நிறைவேற்றுப் பணிப்பாளர் மைக்கேல் ஜோக்கிம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3000 கனகடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவேரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கியூபெக் பிரிவினையை எலான் மஸ்க் ஆதரித்த நிலையில் கனடாவின் எதிர்காலம் கனடியர்களாலேயே தீர்மானிக்கப்படும் என்று பிரதமர் மாக்கானி கூறினார். அமெரிக்காவில் நவம்பர் 3 நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக எந்த நேரத்திலும் நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளாா்.

இலங்கை செய்திகள். சவுதி அரேபிய தலைநகர் ரியாத்தை குறிவைத்து ஹதீத் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதல்களை அடுத்தே பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் பல விமான சேவைகளை ரத்து செய்துள்ளது. இதன்படி ரியாத் நோக்கி பயணிக்கவிருந்த UL 265 இலக்கு விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரியாத்தில் இருந்து கொழும்பை நோக்கி பயணித்து இன்று அதிகாலை நாட்டை வந்தடையவிருந்த UL 266 இலக்கு விமான சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இலங்கையில் சுமார் 200 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் பெருந்தோட்ட மக்களுக்கு சொந்த முகவரியை வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரிடோ நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மைக்கேல் ஜோகிம் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட மக்களுக்கு முகவரி வழங்கும் திட்டம் தொடர்பாக நேற்று கொட்டகலையில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். நீண்டகாலமாக சொந்த முகவரி இல்லாத காரணத்தினால் பெருந்தோட்ட மக்கள் நாட்டில் தங்களுக்குரிய உரிமைகளை பெற்றுக் கொள்வதில் பல்வேறு சவால்களை எதிர்கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையை மாற்றி பெருந்தோட்ட மக்களுக்கும் உரிய முகவரியை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் தற்போது தெரிவு செய்யப்பட்ட 10 தோட்டங்களில் முகவரி வழங்கும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் வெற்றியளிப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக தெரிவித்த அவர், எதிர்காலத்தில் மேலும் பல தோட்டங்களுக்கு இத்திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். கடந்த 2015 ஆண்டு முதல் பல்வேறு அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்குகள் தொடர்பாக பல்வேறு தகவல்கள் நாடாளுமன்றத்தில் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய சமய முதல்வரான அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த தகவல்களை முன்வைத்தார். தற்போதைய அரசாங்கம் அரசியல் பழிவாங்கலில் ஈடுபடுவதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டில் எந்தவித அடிப்படையும் இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2015 முதல் 2019 ஆண்டு வரையான காலப்பகுதியில் பல அரசியல்வாதிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்களுக்கு எதிராக முறைப்பாடுகள் செய்யப்பட்டு சட்ட நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர்களான ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ, விமல் வீரவன்ச, மகிந்தானந்த அலத்கமே, பசில் ராஜபக்ஷ, ரஜித சேனரத்ன, ரவி கருணாநாயக்க, பிரசன்ன ரணதுங்க மற்றும் பிரியங்கர ஐயரத்ன ஆகியோருக்கு உள்ளிட்ட எதிரான பல்வேறு வழக்குகளையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் நாமல் ராஜபக்ஷ, ஜோசிதர் ராஜபக்ஷ உள்ளிட்ட ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்களுடன் தொடர்புடைய பல்வேறு நிதி மற்றும் அரசவள பயன்பாட்டு விவகாரங்கள் தொடர்பான விசாரணைகளும் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார். எனினும் இந்த வழக்குகள் தற்போதைய அரசாங்கத்தினால் புதிதாக உருவாக்கப்பட்டவை

0: நீக்கப்பட்டு சவுதி அரேபிய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனின் நலன் குறித்து ஆராய்வதற்காக சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் அமீர் அஜ்வாட் சிறைச்சாலைக்கு சென்று பார்வையிட்டுள்ளார். இதன்போது அனோஜனை சந்தித்ததாகவும் அவர் நல்ல உடல்நலத்துடன் இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார். ரியாத்தில் இருந்து சுமார் 480 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சிறைச்சாலையிலேயே அனோஜன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த தகவலை சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ள இலங்கையின் விசேட சட்டக்குழுவினருக்கு தூதுவர் தொலைபேசி ஊடாக அறிவித்துள்ளார். அனோஜனை விடுவிப்பது மற்றும் அவருக்கான அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக இலங்கையின் விசேட சட்டக்குழுவினர் கடந்த 6ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு பயணித்துள்ளனர். சவுதி அரேபியா உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றமான சூழ்நிலைக்கு மத்தியிலும் அனோஜனை விடுவிப்பதற்கான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் நோக்கில் இந்த குழு தனது பணிகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: இந்திய செய்திகள்.
0: மகளிருக்கான வெற்றி பயண திட்டத்தின் கீழ் மாவட்டங்களில் இயக்கப்படும் 340 விரைவு சொகுசு புறநகர் அரசு பேருந்துகள் சாதாரண கட்டணத்துக்கு மாற்றப்பட்டு உள்ளதால் அது ஆண் பயணியருக்கு 15 ரூபாய் வரை டிக்கெட் கட்டணம் குறைந்துள்ளது. கடந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சாதாரண கட்டண பேருந்துகளில் மகளிர் இலவச பயண திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் வெற்றி பயணம் என்ற பெயரில் விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி மாநகர் மற்றும் நகர்பகுதிகளில் இயக்கப்படும் சாதாரண சொகுசு பேருந்துகளிலும் மாவட்டங்களுக்கு இடையே புறநகர் மற்றும் மலைப்பகுதி சாதாரண பேருந்துகளிலும் பயணம் செய்யலாம். இதனால் சென்னையில் சொகுசு மாநகர பேருந்துகளிலும் மாவட்டங்களில் புறநகர் சாதாரண கட்டண பேருந்துகளிலும் பெண் பயணியர் கூட்டம் அதிகரித்துள்ளது. இந்த வகை பேருந்துகளை பயணியர் எளிதில் அடையாளம் காணும் வகையில் வெற்றி பயணம் என ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டுள்ளதுடன் டிஜிட்டல் பலகையும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இதுகுறித்து கருத்து தெரிவித்த அரச போக்குவரத்துக் கழக அதிகாரிகள் தற்போது 340 விரைவு சொகுசு புறநகர் பேருந்துகள் சாதாரண கட்டணத்துக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதனால் இந்த பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண் பயணியருக்கு தூரத்துக்கு ஏற்றாற்போல 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை கட்டணம் குறைந்துள்ளது எனவும் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3000 கனகடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் அதன் தலைவர் வினித் குப்தா தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரியில் 15 DMC தண்ணீர் திறந்துவிட உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென தமிழ்நாடு அரசு தரப்பில் அதிகாரிகள் கோரிக்கை வைத்தனர். ஆனால் தங்களது அணைகளில் தற்போது 40 DMC தண்ணீர் மட்டுமே இருப்பதாக கூறி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசு தரப்பு அதிகாரி மறுப்பு தெரிவித்தனர். வினாடிக்கு 12000 கனகடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட தமிழ்நாட்டு அரசு கோரிய நிலையில் அதற்கு கர்நாடக அரசு திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்தது. இதனையடுத்து வினாடிக்கு 3000 கனகடி வீதம் காவிரியில் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட வேண்டுமென்று காவேரி மேலாண்மை ஆணையத்துக்கு காவேரி ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரை அளித்தது. காவேரி ஒழுங்காற்றுக்குழுவின் பரிந்துரையை ஏற்ற காவேரி மேலாண்மை ஆணையத்தின் தலைவர் SK ஹால்தர் வினாடிக்கு 3000 கனகடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு உத்தரவிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ் FM-இன் செய்திகள்.
1: கனேடிய செய்திகள்.
0: எலக்ட்ரிக் ஹீட் பம்ப் நிறுவும் உரிமையாளர்களுக்கான சலுகைகள் உட்பட வீடுகளை மேம்படுத்துவதற்கான 8 கால திட்டத்துக்கு 2 பில்லியன் டாலர் நிதியை பிரதமர் மாக்கானி அறிவித்துள்ளார். தேசிய ஹீட் பம்ப் சலுகை திட்டம் சுமார் 8,20,000 வீட்டு உரிமையாளர்களுக்கு பயனளிக்கும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது எண்ணெய் புரோபேன் அல்லது மின் எதிர்ப்பு வெப்பமூட்டும் முறைகளை பயன்படுத்தும் குடும்பங்கள் இத்திட்டத்தின் மூலம் ஆண்டுக்கு 1,400 டாலருக்கும் அதிகமான ஆற்றல் கட்டண செலவை மிச்சப்படுத்த முடியும் என்று மத்திய அரசு கணிப்பிட்டுள்ளது. இத்திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும் போது கனடிய குடும்பங்கள் தங்கள் ஆற்றல் கட்டணத்தில் ஆண்டுக்கு 1 பில்லியன் டாலருக்கும் அதிகமான சேமிக்க முடியும் என்று கியூபேக்கின் ஷெரோப் நகரில் அக்டோபர் 8ஆம் தேதி அன்று செய்தியாளர்களிடம் பிரதமர் தெரிவித்தார். வருமான அடிப்படையில் தகுதியுள்ள குடும்பங்கள் தகுதியான ஹீட் பம்பை நிறுவ 10,000 டாலர் வரை பெறலாம். அதே சமயம் மற்ற தகுதியுள்ள வீட்டு உரிமையாளர்கள் 2,000 டாலர் வரை பெறலாம் என்று பிரதமரின் அலுவலகம்

0: வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மத்திய அரசு சலுகைகளை ஏற்கனவே உள்ள மாகாண திட்டங்களுடனும் இணைத்து பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்துள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் பி ஏ பொலியேவ் இத்திட்டத்தை கடுமையாக விமர்சித்தார். ஹீட் பம்ப் விண்ணப்பங்களின் பேரில் மக்களுக்கு சிறிய தொகையை திரும்ப வழங்குவதற்காக புரூக்ஃபீல்ட் போன்ற நிறுவனங்களுக்கு கொடுக்கும் நோக்கில் வரி செலுத்துவோரிடம் இருந்து $2 பில்லியன் அரசு எடுத்துக் கொள்வதற்கு இத்திட்டம் சமமானது என்றும் அவர் தெரிவித்தார். கனடாவின் எதிர்காலம் கனடியர்களாலேயே தீர்மானிக்கப்பட வேண்டுமென்றும் என்ன செய்ய வேண்டுமென்று கனடாவுக்கு கட்டளையிட நினைக்கும் வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலையீடு அதில் இருக்கக்கூடாது என்றும் பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். கியூபெக் கனடாவிலிருந்து பிரிந்து செல்ல வேண்டுமென்று அமெரிக்க தொழில்நுட்ப பெரும் கோடீஸ்வரரும் டெஸ்லா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியுமான எலான் மஸ்க் கூறியதைத் தொடர்ந்தே வியாழக்கிழமையன்று பிரதமர் மாக்கானி இவ்வாறு அவருக்கு பதிலடி கொடுத்தார். கியூபெக் மாகாணம் ஒருநாள் இறையாண்மை கொண்டதாக மாற வேண்டுமென்ற நோக்கத்தை கொண்ட கியூபெக் கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள போல் செயின்ட் பியர் பிளமெண்டன் குறித்து எக்ஸ் தள பதிவு ஒன்றுக்கு எலான் மஸ்க் புதன்கிழமையன்றே கியூபெக் பிரிந்து செல்ல வேண்டுமென்றும் அல்பேட்டா மற்றும் ஸ்கச்கச்சுவான் மாகாணங்களும் கனடாவில் இருந்து பிரிந்து செல்ல வேண்டுமென்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இதுகுறித்து ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளித்த பிரதமர், கனடாவின் எதிர்காலம் கனடியர்களின் முன்னுரிமைகள் மற்றும் கியூபெக் மக்களின் முன்னுரிமைகளால் வழிநடத்தப்படும் என்று கூறினார். வாழ்க்கை செலவு கட்டுப்பாட்டுக்குள் இருத்தல், சமூக நீதி, வீடின்மைக்கு எதிரான போராட்டம் மற்றும் வலுவான கனடாவுக்குள் வலுவான கியூபெக்கை உருவாக்குதல் ஆகியவை அந்த முன்னுரிமைகளில் அடங்கும் என்று அவர் தெரிவித்தார். வலுவான கனடா என்பது அதிக சுதந்திரம், அதிக இறையாண்மை மற்றும் அதிக செழிப்பு ஆகியவற்றை குறிக்கின்றது என்றும், அதே சமயம் கியூபெக் மற்றும் கனடாவில் நமது மொழிகள், கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை மதிக்கும் வகையில் நாம் விரும்பியபடி வாழவும் இது உதவுகிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார்.
1: உலகச் செய்திகள்.
0: டுபாயில் இருந்து டெல் அவிவ் நோக்கி பயணித்த விமானத்தில் ஏற்பட்ட பாதுகாப்பு அச்சுறுத்தலின் போது துணிச்சலுடனும் தொழில்முறை திறனுடனும் செயல்பட்ட இந்திய விமானி கேப்டன் சுமித் மச்சாருக்கு ஜனாதிபதி விருது வழங்கப்படவுள்ளதாக இஸ்ரேல் ஜனாதிபதி ஐசக் ஹெர்சாக் தெரிவித்துள்ளார். ஃபிளை டுபாய் நிறுவனத்துக்கு சொந்தமான FZ-1073 விமானத்தில் ஏற்பட்ட அவசர நிலைமையின்போது விமான பணியாளர்களுக்கு உதவி செய்து தாக்குதல் தாரியை கட்டுப்படுத்திய இஸ்ரேலிய பயணிகளை கௌரவிக்கும் நிகழ்வு ஜெருசலேமில் நடைபெற்றது. இதன்போது இஸ்ரேல் ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்திய விமானியின் துணிச்சலும் தொழில்முறை திறனும் அசம்பாவிதம் ஒன்றை தவிர்க்க உதவியதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். விமானி முழுமையாக குணமடைந்த பின்னர் இஸ்ரேல் மக்களின் சார்பில் அவருக்கு குடிமக்கள் வீரத்துக்கான ஜனாதிபதி விருதை நேரில் வழங்கவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். டுபாயிலிருந்து டெல்லவி நோக்கி பயணித்த FZ-1073 விமானத்தில் 174 பயணிகள் இருந்ததாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் இஸ்ரேலிய பிரஜைகள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. November 3rd நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக எந்த நேரத்திலும் நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இதுகுறித்து கூறிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப், ஈரானுடன் நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகின்றோம். பொருளாதார ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் ஈரான் மிகவும் மோசமான நிலையில் இருப்பதையும் அதன் மீதான பொருளாதார தடைகள் முழுவீச்சில் தொடர்வதையும் நான் அனைவருக்கும் தெளிவுபடுத்த விரும்புகின்றேன். ஹோர்மூஸ் நீரிணை வழியாக கச்சா எண்ணெய் தொடர்ந்து சென்று கொண்டு இருக்கின்றது. இச்சூழலில் அமெரிக்காவின் November 3rd நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக எந்த நேரத்திலும் நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம் என்றும் ஈரானிடம் அணு ஆயுதம் இருக்காது என இவ்வாறு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் சுமார் 200 ஆண்டுகளாக வாழ்ந்து வரும் பெருந்தோட்ட மக்களுக்கு சொந்த முகவரியை வழங்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக பிரீடோ நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் மைக்கேல் ஜோகிம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு வினாடிக்கு 3000 கனகடி வீதம் தண்ணீர் திறந்துவிட கர்நாடகாவுக்கு காவேரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கியூபெக் பிரிவினையை எலான் மஸ்க் ஆதரித்த நிலையில் கனடாவின் எதிர்காலம் கனடியர்களாலேயே தீர்மானிக்கப்படும் என்று பிரதமர் மாக்கானி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் நவம்பர் 3 நடைபெறவுள்ள இடைக்கால தேர்தலுக்கு முன்னதாக எந்த நேரத்திலும் நாங்கள் ஈரானை தாக்க மாட்டோம் என ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

டொரண்டோவின் அதிகாலை 5:16 டொரண்டோவின் வெப்பநிலை 7 செல்சியஸாக இருக்கின்றது. காற்றுமான தியாலத்துக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்து கொண்ட நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 13 செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசி நிகழ்ச்சியை கேட்கலாம். இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கிறேன்.

0: நேர்கள் இதுவரை இறையோசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்தீர்கள். வாழ்க்கை ஒரு புத்தகம், ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய பக்கம். வருத்தம் வந்தால் பாடம் கற்றுக்கொள், மகிழ்ச்சி வந்தால் நன்றி சொல்லிக்கொள். உன்னை விட்டு சென்றவர்களை நினைத்து வருந்தாதே, உன்னுடன் இருப்பவர்களை மதிக்க மறந்திடாதே. காலம் எல்லாவற்றையும் மாற்றும், ஆனால் நல்ல மனம் என்றும் நிலைத்திருக்கும். தொடர்ந்து அதிகாலை 5:33 அதிகாலை ஒலிபரப்பில் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். டொரண்டோவின் வெப்பநிலை 7 செல்சியஸாக இருக்கின்றது. இன்றைய நாள் சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 19 செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. நேர்கள் ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து சிஎம்ஆர் விடியல் நிகழ்ச்சியை கேட்கலாம்.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர். லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் எட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். ஸ்காப்ரோவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள். சிவகரன் அல்லது சிவநாதன் 416-803-8830.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 GTA credit.
3: Listen to us around the universe. www.cmr.fm.
4: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். துவண்டு போன உள்ளங்களுக்கு தன்னம்பிக்கை தரும் விடியலோடு கவிதா உதயன்.

ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் தேநீர் கடை வைத்திருந்த ஒருவனை ஒரு போலீஸ்காரர் தனது தடியால் மிகவும் கொடுமையாக அடித்துவிட்டார். இத்தனைக்கும் இருவருக்கும் பழக்கம்தான். அடுத்த நாள் தேநீர் கடைக்கு வந்தார் போலீஸ்காரர். தனது தொப்பியை கழற்றி வைத்துவிட்டு தடியையும் வைத்துவிட்டு டீ கொடுப்பா என்று சொல்லி அமர்ந்தார். தேநீர் கொடுத்த கடைக்காரன் போலீஸ்காரனிடம், என்னப்பா நேற்று என்னை அப்படி அடித்தாயே என்றான். அடப்போப்பா, நானா அடித்தேன்? இதோ இந்த தொப்பிதான் அடித்தது என்றார் போலீஸ்காரர். தேநீர் கடைக்காரன் அந்த தொப்பியை எடுத்து தன் தலையில் வைத்தான். லத்தியை கையில் எடுத்து போலீஸ்காரரை விளாசி தள்ளினான். பின்னர் சட்டென நிறுத்தி தொப்பியை கலற்றி கீழே வைத்துவிட்டு, அட ஆமாம், நீங்கள் சொன்னது சரிதான், தொப்பி இந்த அடி அடிக்குது என்றார். அதிகாரம் அது எவ்வளவு கொஞ்சமாக இருந்தாலும் அதற்கு தக்க ஆணவம் மனிதனுக்கு தலையில் ஏறி விடுகிறது என்பதை இந்த கதை நகைச்சுவையாக சொல்கிறது. மிக சமீபத்தில் வலைதளத்தில் படிக்க நேர்ந்த ஒரு செய்தி இந்த கதை பொய்யல்ல என்று காட்டியது. மிக புகழ்பெற்ற இந்தியாவின் வங்கி ஒன்றின் தலைவர் அலுவல் தொடர்பாக மும்பை விமான நிலையத்தில் ஒரு நாள் இரவு வந்து இறங்கினார். அந்த நகரைச் சேர்ந்த வங்கியின் உயர் அதிகாரி தன்னுடைய உதவியாளரோடு அவரை வரவேற்க காத்திருந்தார். வங்கி தலைவரை அழைத்து போக வாகனம் தயாராக நின்றிருந்தது. ஏசி வசதி செய்யப்பட்டிருந்த வாகனம் ஆதலினால் ஓட்டுநர் வாகனத்தின் சாவியை எடுக்காமலே இறங்கி வங்கியின் தலைவர் கொண்டு வந்திருந்த பெட்டியினை வாங்கி வண்டியின் முன்னால் வைத்து மூடினார். எதிர்பாராத விதமாக வாகன ஓட்டுநர் பக்க கதவும் தானே மூடிக்கொண்டது. சாவி உள்ளேயே சிக்கிவிட்டது. வாகனத்தில் ஏறவும் முடியவில்லை. பெட்டியை வெளியே எடுக்கவும் முடியவில்லை. மிகவும் பதற்றமடைந்த வங்கியின் உள்ளூர் அதிகாரி மாற்று வண்டியை ஏற்பாடு செய்து தங்க வேண்டிய இடத்துக்கு வங்கியின் தலைவரை அனுப்பி வைத்தார். அவரது உடனடி தேவைக்காக இரண்டு புதிய வேஷ்டிகளையும் வாங்கி கொடுத்து அனுப்பினார். இந்த எதிர்பாரா நிகழ்வுகளால் வங்கி தலைவர் விமான நிலையத்தில் 25 நிமிடங்கள் காத்திருக்கும்படியே ஆயிற்று. உள்ளூர் வங்கி அதிகாரி அங்கிங்கே அலைந்து மாற்றுச்சாவி கொண்டு வந்து வாகனத்தை திறந்து வங்கி தலைவரின் பெட்டியை கொண்டு போய் அவர் தங்கியிருந்த இடத்தில் நள்ளிரவு 1 மணிக்கு சேர்த்து விட்டார். தனது உடனடி நடவடிக்கைகளுக்கு வங்கி தலைவரின் பாராட்டு கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டு வீட்டிற்கு போனாரோ என்னவோ. வங்கி தலைவரை விமான நிலையத்தில் வரவேற்று தங்குமிடத்திற்கு அனுப்பி வைக்க முறையான ஏற்பாடுகள் செய்யவில்லை. விமான நிலையத்தில் காக்க வைத்து விட்டார் என்று ஒரு காரணம் சொல்லி வங்கி தலைவரால் அந்த அதிகாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். இந்த அதிகார துஷ்பிரயோகம் அடுத்த நாள் மும்பையின் அனைத்து ஊடகங்களிலும் வெளியாயிற்று. சற்றே சங்கடமான வங்கி தலைவர் அந்த அதிகாரியின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்தார். ஆனால் மும்பையில் இருந்து அவரை சென்னைக்கு இடமாற்றம் செய்தார். அத்தோடு இந்த நிகழ்வு தொடர்பாக அவர் மீது விசாரணைக்கும் உத்தரவிட்டார். வங்கி ஊழியர்களிடையே பெரும் அதிர்ச்சியை இந்த சம்பவம் ஏற்படுத்தியது. பதவி சிலரை மனிதர்கள் என்னும் நிலையில் இருந்து எப்படியெல்லாம் இறக்கிவிடுகிறது. அறம் போலும் கூர்மை எறையினும் மரம் போல்வர் மக்கள் பண்பு இல்லாதவர் என்கிறது குறள். இந்த செய்தியை தொடர்ந்து அந்த வலைதளத்தில் வேறு ஒரு செய்தியும் வெளியாகி இருந்தது. முன்னாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம் அவர்கள் இந்திய தலைமை அமைச்சருக்கு அறிவியல் ஆலோசகராய் இருந்த நேரம். அந்த பதவி மத்திய அமைச்சருக்கு ஈடான பதவி. அது மட்டுமின்றி அப்போதே அவருக்கு மிக முக்கியமானவர்களுக்கான பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருந்தது. சென்னை குரோம்பேட்டையில் உள்ள MID கல்வி நிறுவனத்தின் பள்ளிய மாணவரான அவர் அந்த கல்வி நிறுவனத்தின் பொன்விழா நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சென்று கொண்டிருந்தார். தேசிய நெடுஞ்சாலையின் மறுபுறத்தில் அந்த கல்லூரி இருந்தது. இடையில் தொடர் வண்டிகள் செல்லும் இருப்பு பாதை இருந்தது. அவரது வாகனம் சென்ற நேரத்தில் அந்த இருப்பு பாதையில் கதவுகள் அடைக்கப்பட்டிருந்தன. இன்னும் குறைந்தது 30 நிமிடங்கள் கதவு திறக்கப்படாது என்று அங்கிருந்த ஊழியர்கள் சொன்னார்கள். மிக முக்கியமான பாதுகாப்போடு இருப்பவரை அந்த இடத்தில் 30 நிமிடங்கள் நிறுத்தி வைப்பது நல்லதல்ல என்று எண்ணிய அவரது பாதுகாவலர்கள் இருப்பு பாதையில் வந்து கொண்டிருக்கும் வாகனங்களை அங்கிங்கே நிறுத்தி சில நிமிடங்கள் கதவை திறந்துவிட வாய்ப்பு இருக்கிறதா என்று ரயில்வே அதிகாரிகளிடம் ஆலோசனை செய்தார்கள். ஆனால் அப்துல் கலாம் அது முறையேற்றது என்று சொல்லிவிட்டார். இருப்பு பாதையை கடக்க ஒரு நடை மேம்பாலம் அருகில் இருந்தது. கலாம் வண்டியிலிருந்து இறங்கினார். கைபேசியில் அந்த கல்வி நிறுவனத்தின் முதல்வரை அழைத்து நடை மேம்பாலத்தின் மறுபுறம் ஒரு வாகனத்தை கொண்டு வர சொன்னார். நடந்து சென்று மேம்பாலத்தில் ஏறத் தொடங்கினார். பாதுகாவலர்களும் பொதுமக்களும் கூட வர மேம்பாலத்தை சில நிமிடங்களில் கடந்து அங்கு வந்திருந்த வேறு வாகனத்தில் நிகழ்ச்சிக்கு சென்றார்.
முதல் செய்தியை படித்த போது நிலை மாறினான் குணம் மாறுவான் என்னும் கண்ணதாசன் வரிகளும், திரு கலாம் தொடர்பான செய்தியை படித்த போது நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் எனும் வரிகளும் நினைவிற்கு வந்தன. எவன் ஒருவன் அடங்கி நடக்கின்றானோ அவனே ஆள தகுந்தவன் என்கின்றார் விவேகானந்தர். வரும் அறிவு ஆபத்தானது, ஆணவத்தை வளர்ப்பது. கொண்டவனையும் சார்ந்தவர்களையும் அது துயரத்திற்கே ஆட்படுத்துகிறது. அறிவின் ஒரு பக்கம் அன்பும் மறுபக்கம் பண்பும் கைகோர்த்து நடக்கும் போதுதான் அதன் உண்மையான பயன் வெளிப்படுகிறது. நல்லது நேர்களே, நான் வாசித்ததிலிருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
3: வாழ்க்கை பாதையில் முட்கள் நிறைந்திருந்தாலும் பூக்களை மட்டும் ரசிக்க கற்றுக் கொள்ளுங்கள். இருளை கண்டு பயப்படாதீர்கள். விடியலை நோக்கி நம்பிக்கையுடன் நடைபோடுங்கள். ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னால் ஒரு விடிவு காலம் உண்டு. நம்பிக்கையே வாழ்க்கை. எப்பொழுதும் புன்னகையுடன் இருங்கள். நேரம் அதிகாலை 5:47. நேர்கள் இப்பொழுது முதல் கேட்க இருப்பது வைகரை வசந்தம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்கள் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க 416-593-0055. இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
4: Happy anniversary.

0: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட். இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
2: Everything okay? No problem and dinam.
3: Bar kalam closing da adikira nadik.
4: The customer you're trying to reach is not available.
1: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
2: லாஸ்ட் மினிட்ல க்ளோசிங் செய்த பிரதீஷ் செல்லத்துக்கு தேங்க்ஸ்.
3: செல்லம் இல்லடா, செல்வம்.
2: சரி சரி.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
6: தொடரும் அதிகாலை 5:55 வசந்தம் நிகழ்ச்சியுடன் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: Screamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசெம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் அக்டோபர் 9 முதல் 31 வரை நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
2: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகை எல்லாத்திய விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: தொடர்ந்து காலை 6 மணி 2 நிமிடம்.

0: இன்றைய நாள் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 7 செல்சியஸ் ஆகி இருக்கின்றது. காற்று மணித்தியாலத்துக்கு 13 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 19 செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 மணி வரை 19 காலை நிகழ்ச்சியை உங்களுடன் சேர்ந்து தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தமது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 17. அழுக்காராமை விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். விழுப்பேற்றின் அது தொப்பது இல்லை, யார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின். ஒருவன் மற்றவர்களிடத்திலே பொறாமை கொள்ளாமல் இருப்பானாயின் மேலான பேறுகளில் அதற்கு இணையாக சிறந்தது ஏதுமில்லை.

0: இன்றைய நாள் நற்சிந்தனை. வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக பாதுகாத்து வைத்திருப்பது எது? பணத்தையா, பொருட்களையா, இல்லை உங்கள் நேரத்தையா? உண்மையில் இழந்த பணத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த பொருட்களை மீண்டும் வாங்கலாம். ஆனால் கடந்து போன ஒரு நிமிடத்தை கூட நம்மால் திரும்ப பெற முடியாது. இருந்தும் நம்மில் பலர் நடக்காத விடயங்களை நினைத்து கவலைப்படுவதிலும் நடந்த விடயங்களை நினைத்து வருந்துவதிலும் இன்றைய பொழுதை கழித்து விடுகின்றோம். ஒரு நாள் திரும்பி பார்க்கும் போது நாம் கவலைப்பட்ட பல விடயங்கள் அவ்வளவு முக்கியமானவை கூட இருந்திருக்காது. அதனால் இன்று உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுங்கள். தேவையில்லாத விவாதங்களில் உங்கள் நேரத்தை இழக்காதீர்கள். உங்களை மதிக்காத இடங்களில் உங்கள் மனக அமைதியை தொலைக்காதீர்கள். உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் மனிதர்களுடன் நேரத்தை செலவிடுங்கள்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: நாட்டில் வருடாந்தம் HIV தொற்றுக்கு ஆளாகுவோரின் எண்ணிக்கை கடந்த வருடம் மாத்திரம் 875 HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பால்வினை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின்

0: செய்யப்பட்ட சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக வசதி பாதுகாப்பு பயிற்சி நேற்று வியாழக்கிழமை காலி துறைமுக வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. கொழும்பு மகரகம அபேஷா புற்றுநோய் வைத்தியசாலையில் உள்ள சிடி சிமுலேட்டர் இயந்திரம் இயங்காமையினால் கதிர்வீச்சு சிகிச்சையை பெற வேண்டிய நோயாளர்கள் கடும் ஔசரியங்களை எதிர்நோக்கி வருவதாக அரச கதிரியக்க தொழில்நுட்பவியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் வசிக்கும் 54% அதிகமான நகர்ப்புற குடும்பங்களின் பொருளாதார நிலை கடந்த ஓராண்டில் மோசமடைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதற்கு வேலைவாய்ப்பு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்த கவலைகள் மக்களின் நம்பிக்கையை பாதித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமார் பதவி விலகக் கோரியும் SIR ரத்து செய்யக்கோரியும் நாளை டெல்லி ஜந்தர் மந்தரில் பிரமாண்ட போராட்டம் நடத்த பல்வேறு அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன. அதே சமயம் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் எடிட் செய்யப்பட்ட போலி வீடியோக்கள் மற்றும் தவறான தகவல்களை உடனடியாக நீக்குமாறு சம்பந்தப்பட்ட வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. குளிர்கால மாதங்களில் மொன்றியலின் வீடற்ற சமூகத்தினரை பாதுகாப்பாக வைத்திருப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு திட்டத்தை மேயர் சோரையா மார்டினஸ் ஃபெரட் வியாழக்கிழமையன்று வெளியிட்டுள்ளார். இதில் குளிர்காயும் மையங்களில் கிட்டத்தட்ட 3000 இடங்களும் 24 மணி நேரமும் செயல்படும் என அவசரகால தங்குமிடங்களும் அடங்கும். ஒன்டாரியோவின் ஹாமில்டனில் உள்ள ஸ்டெல்கோவின் எஃகு ஆலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் நிறுவனம் தனது செயல்பாடுகளை முடக்க தயாராகி வருவதால் பணியாளர்கள் வார இறுதிக்குள் மேலும் பலர் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள் என அவர்களின் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. அல்பர்டாவில் நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்புக்கு வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதை உறுதி செய்ய கனடா மாகாண அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று கூட்டாட்சி அரசாங்கத்தின் சபைத்தலைவர் ஸ்டீவன் மேக்கினன் கூறுகின்றார். ஃபோர்ட் ஹூட் தளத்தில் 13 பேரை கொன்ற முன்னாள் ராணுவ மனநல மருத்துவரான நிடால் ஹுசேனின் மரண தண்டனை நிறைவேற்றம் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் நடைபெறவுள்ள நிலையில் அது நேரலையாக ஒலிபரப்பப்படும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட் ஹீசத் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நாதல்லாவுக்கு தேசிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க பதக்கத்தை வழங்கி கௌரவித்தார். ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க் நவீன காலத்தின் தோமஸ் எடிசன் எனவும் நாட்டின் விலைமதிப்பெற்ற பொக்கிஷம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் புகழ்ந்துள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத் மீது இடைமறிக்கப்பட்ட ஒரு பலிஸ்டிக் ஏவுகணையில் இருந்து சிறிய பாகங்கள் ஒரு மழலையர் பள்ளி மற்றும் ஒரு மருத்துவமனை வளாகத்தை சேதப்படுத்தியதாக சவுதி அரேபிய அதிகாரிகள் தெரிவித்தனர்.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: தொடர் நேரம் காலை 6:10.
2: புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை காற்றலைகளில் புத்தம்புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

காற்றுக்கு பெயர் காதல் என்றால் குளிர் காற்றுக்கு பெயர் என்ன என்று என் நண்பனிடம் கேட்டேன். அவன் சொன்னான், உன் நினைவுகள் என்று. ஏனென்றால் காதல் மனதை தொடும், குளிர்காற்று உடலை தொடும். ஆனால் உன் நினைவுகள் மட்டும் மனதையும் வருடி உயிரையும் சிலிர்க்க வைக்கும் என்றான்.

0: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையும் தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக்கிரியையை தகனக்கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49. For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
2: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
1: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
3: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
1: இந்த வழியில் டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். டொரண்டோ ஈஸ்ட் ஜோக்கில் வாகனம் மோதி

0: வாகனம் மோதியதில் 70 வயதிலுள்ள முதியவர் ஒருவர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும், வியாழக்கிழமை இரவு சுமார் 8 மணிக்கு முன்னதாக கொக்ஸ்வெல் அவென்யூ பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருப்பதாகவும் டொரண்டோ போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். சம்பவ இடத்துக்கு விரைந்த அவசர மருத்துவ பணியாளர்கள் படுகாயமடைந்த முதியவரை ஆபத்தான நிலையில் மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றதாகவும், இந்த சம்பவத்தில் தொடர்புடைய வாகனத்தின் சாரதி சம்பவ இடத்திலேயே இருந்து விசாரணைக்கு ஒத்துழைத்ததாகவும் போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் போலீசார்
1: தெரிவித்திருக்கிறார்கள்.
0: விடியலின் ஒளியோடு வெற்றியின் பாதையோடு வாழ்க்கையின் அழகான பயணத்தை தொடங்குவோம். இது சிஎம்ஆர் தமிழகமின் புத்தம்புது காலை, உங்கள் புத்தம்புது நாளின் நம்பிக்கையான துணையாக. இது சிஎம்ஆர் தமிழகமின் புத்தம்புது காலை என்றாஜா.

0: புதுமது காலையுடன் காலைப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் மதுராந்தகம் தாராபுரம் இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மீண்டும் வெற்றி பெற்று இருப்பதாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. மதுராந்தகம் தாராபுரம் பகுதிகளில் அதிமுக சார்பில் வென்ற எம்மைக்கள் பதவியை ராஜினாமா செய்ததனால் இந்த இடத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. தமிழக வெற்றிக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், இடதுசாரிகள், நாம் தமிழர் என ஐந்து வினை போட்டி நிலவிய இந்த நிலையில் பொதுத் தேர்தலுக்கு அரசியல் தலைவர்கள் பரப்புரையில் ஈடுபட்டு இருந்தனர். மதுராங்கத்தில் சுமார் 86% தாராபுரத்தில் சுமார் 80% வாக்குப்பதிவும் இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் பதிவான வாக்குகள் பல்வேறு சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். மதுராந்தகம் தொகுதியில் திமுக வேட்பாளர் பரந்தாமனை விட 17,000 மேற்பட்ட வாக்குகள் பெற்று தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் மரகதம் குமாரவேல் வெற்றி பெற்றுள்ளார். அதேபோல் தாராபுரம் தொகுதியிலும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சத்யபாமா திமுக வேட்பாளர் சுகன்யாவை விட 10,000 மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருப்பதாக தற்பொழுது தகவல் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது.
1: Listen to us around the universe. www.cmr.fm. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
2: 9054176069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 9054176069. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்டிங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்டிங்க்,
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ,
2: 4167462742.
0: தொடர்ந்து காலை 6:30.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம், ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 4162456555.
0: நாட்டில் வருடாந்தம் HIV தொற்றுக்கு ஆளாகுவோரின் எண்ணிக்கை கடந்த வருடம் மாத்திரம் 875 HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பால்வினை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் வைத்தியர் சத்யாகர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு, மயிலத் தமடு மற்றும் மாதவனை பகுதிகளில் பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வரும் பண்ணையாளர்களை அப்பகுதியிலிருந்து வெளியேற்றி அத்துமீறி பயிற்சிகையில் ஈடுபடும் விவசாயிகளுக்கு இடமளிக்கும் வகையில் காவல்துறையும் மகாவலி அதிகார சபையும் செயல்பட்டு வருவதாக பண்ணையாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக வசதி பாதுகாப்பு பயிற்சி நேற்று வியாழக்கிழமை காலி துறைமுக வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்தியாவில் வசிக்கும் 54% அதிகமான நகர்ப்புற குடும்பங்களின் பொருளாதார நிலை கடந்த ஓராண்டில் மோசமடைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதற்கு வேலைவாய்ப்பு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்த கவலைகள் மக்களின் நம்பிக்கையை பாதித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் எடிட் செய்யப்பட்ட போலி வீடியோக்கள் மற்றும் தவறான தகவல்களை உடனடியாக நீக்குமாறு சம்பந்தப்பட்ட வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு உடனடி அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஒன்டாரியோவின் ஹாமில்டனில் உள்ள ஸ்டெல்லோகாவின் எஃகு ஆணையில் பணிபுரிக்கும் தொழிலாளர்கள் நிறுவனம் தனது செயல்பாடுகளை முடக்க தயாராகி வருவதால் பணியாளர்கள் வார இறுதிக்குள் மேலும் பலர் பணிநீக்கம் செய்யப்படுவார்கள் என அவர்களின் தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. அல்பேட்டாவில் நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்புக்கு வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதை உறுதி செய்ய கனடா மாகாண அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று கூட்டாட்சி அரசாங்கத்தின் சபை தலைவர் ஸ்டீவன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத் மீது இடைமறிக்கப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையில் இருந்து சிதறிய பாகங்கள் ஒரு மழலையர் பள்ளி மற்றும் ஒரு மருத்துவமனை வளாகத்தை சேதப்படுத்தியதாக சவுதி அரேபிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நதல்லாவுக்கு தேசிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க பதக்கத்தை வழங்கி கௌரவித்தார்.
4: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
3: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்லின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
5: வொர்க்கிங் ஃபார் யூ.
1: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
5: Working for you.
6: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
7: யாழ் இந்து கல்லூரி சங்க கனடா கிளையின் கலை மரபுரிமை உபக்குழு ஒருங்கிணைக்கும் கலையரசி 2026 கலை நிகழ்ச்சி அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:31 மார்க்கத்தில், இலக்கம் 171 டவுன் சென்டர் புளோவார்டில் அமைந்திருக்கின்ற பிளாட்டோ மார்க்கம் தியேட்டரில் நடைபெறும். 416-995-6099.
6: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: காலை விழுந்தாச்சு, கனவுகள் விழித்தாச்சு. புது நாளை புது உற்சாகத்தோடு தொடங்கலாம். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் புத்தம் புது காலை.
1: மாறி வரும் பயணம் முடிந்துவிடும், மாறுவதை புரிந்து கொள்.
0: இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இன் புத்தம் புது காலை.
1: நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை.
2: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்கம் அண்ட் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.

0: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் அக்டோபர் 15 முதல் 18 வரை கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: Listen to us around the universe. www.cmr.fm.
7: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.

0: டூரிஸ்டம் காலை 6:48 நிமிடம் 19 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் வீடு விற்பனை முகவர் லக்ஷன் கந்தசாமி போன் நகரில் தருகின்ற முதலீட்டு வாய்ப்பு தொடர்பான தகவலை பார்த்துவிடலாம். போனில் என்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு உங்களுக்காகவோ, டவுன் சைசிங் செய்வதற்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ போன் பகுதியில் ஒரு ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோமை தேடுகின்றீர்களா? அப்படியானால் இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். போனில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் வெறும் 755,000 முதல், மேலும் 130,000 அரசாங்க ரீபேட் வழங்கப்படுவதால் இவ்வகை வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லக்ஷன் கந்தசாமி இன்றே அழைக்கவும். 416-888-8044 வெஸ்டர்ன் ரோட் மற்றும் ரதர்ஃபோர்ட் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோம் வோன் மில்ஸ் மால் மற்றும் ஹைவே 400 இருந்து வெறும் 5 நிமிடங்கள் தொலைவில் அமைந்துள்ளன. இந்த அழகான ஹோம்ஸில் 9-foot சீலிங்ஸ், மெயின் ஃபுளோர்ஸ் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர்கேஸ், ஏர் கண்டிஷனிங், மேலும் 5 ஃப்ரீ அப்ளையன்சஸும் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 5,000 அப்கிரேட் கிரெடிட்டும் கிடைக்கின்றது. க்ளோசிங் 2028. முக்கியமாக லோட்ஸ் மிகவும் லிமிடெட். அதனால் ப்ரொஜெக்ட் மக்களுக்கான விற்பனைக்கு வருமுன்பே விஐபி ஏர்லி அக்சஸ் மூலம் உங்களுக்கு விருப்பமான லோட் மற்றும் மாடலை தெரிவு செய்யும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைசிங், ஃபுளோ பிளான்ஸ் மற்றும் அவைலபிள் லோட்ஸ் பற்றிய தகவல்களுக்கு இன்றே லக்ஷன் கந்தசாமி அவர்களை அழைக்கவும். 416-888-8044 முதல், லிமிடெட் லாட்ஸ், பிஐபி ஏர்லி ஆக்சஸ். லக்ஷன் கந்தசாமி பில்டரின் பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர். இன்றே அழைக்கவும். 416-888-8044.
1: காத்து பட்டாலே கரையாதோ கற்பூரம்.
0: ஒரு அழகான காலை, ஒரு இனிய தொடக்கம், நல்ல செய்தி, நல்ல செய்திகள், நல்ல சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்காக ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம். புத்தம் புது காலை
2: அடி சத்தியமா, அடி சத்தியமா.
0: இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 19

இனிதான காலை பொழுதினில் காதுக்கு இனிய கானங்களுடன் கனவுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கவலைகள் மறந்து சிரிக்கும் ஒரு இனிய காலை பொழுதாக காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது புத்தம் புது காலை.

0: തുണ്ടിനിടം കാലി 7:01.
1: CMR தமிழ் FM இந்து மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: வடக்கு கிழக்கு வலைக தமிழர்களில் மக்களின் அரசியல் பொருளாதார மற்றும் சமூக விடுதலைக்காக குரல் கொடுத்து ஆய்வுக் கட்டுரைகளை எழுதிய விழிப்புணர்வு நிகழ்வுகளை முன்னெடுத்து தமிழ் தேசிய மற்றும் குடிமை சமூக செயற்பாட்டாளரான ஜோதிலிங்கம் காலமானார். நேற்று வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டிருந்த நிலையில் அவர் காலமானதாக உறவினர்கள் அறிவித்தனர். சமூக விஞ்ஞான ஆய்வு மையத்தின் தலைவரும் சட்டத்தரணியும் அரசியல் ஆய்வாளரும் ஓய்வு நிலை ஆசிரியர் ஜோதிலிங்கம் குரலற்றவர்களின் குரலாகவும் சமூக நீதிக்காகவும் அநீதிக்கு எதிராகவும் அரசியல் போராட்டங்கள் பலவற்றில் முன்னின்று செயல்பட்டவர். இவரின் இழப்புக்கு இரங்கல் தெரிவித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், ஆசிரியர், வழக்கறிஞர், அரசியல் ஆய்வாளர் என்ற எல்லைகளை தாண்டி தமிழ் தேசத்தின் எதிர்காலம் குறித்து ஆழமாக சிந்தித்த மிக முக்கிய சிந்தனையாளரான ஜோதிலிங்கம் ஐயாவின் இழப்பு தமிழ் மக்களுக்கு ஈடு செய்ய முடியாத ஒன்றாகும் எனவும் தெரிவித்துள்ளார். புதிய உந்துருளிகள் பதிவு செய்யும் நடவடிக்கை எதிர்வரும் 19 முதல் நாட்டின் 5 மாவட்டங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் ஓய்வு பெற்ற ஏர் வைஸ் மார்ஷல் துஷாரா இந்துனில் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். தேவையான ஆரம்பக்கட்ட அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்ட பின்னர் யாழ்ப்பாணம், கம்பாந்தோட்டை, அனுராதபுரம், குருநாகல் மற்றும் கம்பக் ஆகிய மாவட்டங்களில் உள்ள மோட்டார் போக்குவரத்து அலுவலகங்களில் புதிய உந்துருளி பதிவுகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். முதல்கட்டமாக உந்துருளி பதிவுகள் மாத்திரமே இந்த முறையின் கீழ் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பின்னர் அனைத்து மோட்டார் வாகனங்களின் பதிவுகளையும் இந்த நடைமுறையின் கீழ் மேற்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மனநல வைத்தியர்களுக்கு குறிப்பிடத்தக்க பற்றாக்குறை நிலவுவதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் மனநல விசேட வைத்திய நிபுணர் பேராசிரியர் சாதுரி சூரவீர தெரிவித்துள்ளார். சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இலங்கையில் பயிற்சி பெற்ற மனநல வைத்தியர்களுக்கு ஆஸ்திரேலியா மற்றும் ஐக்கிய ராஜ்யம் உள்ளிட்ட நாடுகளில் அதிக அளவிலான வேலைவாய்ப்புகள் காணப்படுவதாகவும் இதன் காரணமாக வைத்தியர்கள் வெளிநாடுகளுக்கு செல்வது நாட்டில் மனநல வைத்தியர்களின் பற்றாக்குறைக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தற்போது இலங்கையில் சுமார் 100 முதல் 120 வரையான விசேட மனநல வைத்தியர்கள் மாத்திரமே உள்ளதாகவும் நாட்டில் சிகிச்சை பெற வரும் நோயாளர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடுகையில் இந்த எண்ணிக்கை மிகவும் குறைவானது என்றும் பேராசிரியர் சதுரி சுரவீர தெரிவித்துள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை மற்றும் தேசிய மனநல நிறுவனத்தின் கிளினிக்குகளில் ஒரு காலை நேர கிளினிக்கு மாத்திரம் சுமார் 150 நோயாளர்கள் வருகை தருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை ஒவ்வொரு வயதினருக்கும் மனநல பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என தெரிவித்த அவர் மனநல பிரச்சினைகளை அலட்சியப்படுத்தாமல் உரிய மருத்துவ சிகிச்சையை பெற்றுக் கொள்வது அவசியம் என வலியுறுத்தினார். மனநல பாதிப்பு ஏற்பட்டுள்ள ஒருவர் தனது எண்ணங்களிலும் நடத்தையிலும் ஏற்பட்டுள்ள மாற்றங்களை தானாகவே உணர முடியாத நிலை காணப்படலாம் எனவும் அதனை சுற்றியுள்ளவர்கள் அவதானித்து உரிய மருத்துவ உதவியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மனநல பிரச்சினை காரணமாக ஒருவரின் இயல்பான செயல்பாடுகள் மற்றும் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும் எனவும் உரிய சிகிச்சை வழங்கப்பட்ட பின்னர் அவர் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்ப முடியும் எனவும் பேராசிரியர் சதுரி சுரவீர தெரிவித்துள்ளார். எனவே மனநல பிரச்சினைகளுக்கான அறிகுறிகள் காணப்படும் சந்தர்ப்பங்களில் தகுதியான வைத்தியர் அல்லது மனநல விசேட வைத்திய நிபுணரிடம் சிகிச்சை பெறுவது முக்கியம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கைது செய்யப்பட்டு எதிர்வரும் 13 வரை விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் முதற்பெண்மணி ஷிராந்தி ராஜபக்சே இன்று வெள்ளிக்கிழமை தேசிய கண் வைத்தியசாலைக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். கண்ணில் ஏற்பட்டுள்ள நோய் நிலைமையினால் நேற்று சிறைச்சாலை வைத்திய நிபுணரிடம் அவர் காண்பிக்கப்பட்டார். சிறைச்சாலை மருத்துவ அதிகாரி வழங்கிய மருத்துவ பரிந்துரைகளுக்கு அமைவாகவே தேசிய கண் வைத்தியசாலையின் கண் வைத்திய நிபுணர் ஒருவரிடம் அவரை பரிசோதனைக்குட்படுத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நோயாளிகளின் போலியான அனுபவங்கள், சிகிச்சை முடிவுகள் மற்றும் பரிந்துரைகளை உருவாக்க வைத்தியர்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு தேசிய மருத்துவ

0: அசுநோய் இல்லாத இந்தியா இயக்கத்தின் கீழ் சுகாதாரத்துக்கான கூட்டுப்படையை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் ஜெகத் பிரகாஷ் நட்டா டெல்லி பாரத் மண்டபத்தில் தொடக்கி வைத்தார். இது காசநோயை ஒழிப்பதற்கான இந்தியாவின் முயற்சியில் இளையோர் தலைமையிலான சமூக பங்களிப்பை வலுப்படுத்துவதை ஒட்டிய சிறந்த நடவடிக்கையாகும். காசநோய் தடுப்பு தொடக்கத்திலேயே நோயை கண்டறிதல், உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்தல், நோய் குறித்து சமூகத்தில் இருக்கும் அவப்பெயரை குறைத்தல் ஆகிய செய்திகளை மக்களிடையே பரப்புவதில் இளையோரின் சக்தி, பரந்த அளவிலான தொடர்பு, அர்ப்பணிப்பு உணர்வை பயன்படுத்துவது ஆகியவை இந்த முன்முயற்சியின் நோக்கமாகும். இந்த நிகழ்ச்சியில் பேசிய JP நாட்டா, காசநோய் இல்லாத இந்தியா என்ற நிலையை நோக்கிய நாட்டின் முயற்சிகள் வழக்கமான சுகாதார திட்டத்திலிருந்து மக்கள் இயக்கமாக மாறியுள்ளதாகவும், மக்கள் பங்கேற்பு மற்றும் சமூகத்தின் பொறுப்புணர்வு ஆகியவை இந்த தேசிய நடவடிக்கையின் முக்கிய தூண்களாக உருவாகியுள்ளதாகவும் கூறினார். அரசு நடவடிக்கைகள் மூலம் மட்டுமே காசநோயை ஒழிக்க முடியாது என்றும், அதற்கு குடிமக்கள், மக்கள் பிரதிநிதிகள், களப்பணியாளர்கள், குறிப்பாக நாட்டின் இளைஞர்களின் தீவிர பங்களிப்பு அவசியம் என்றும் வலியுறுத்தினார்.
1: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள். Listen to us tours around the universe. www.cmr.fm. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
2: பொன்மன செம்மல் ஏழைகளின் இதய தெய்வம் MG ராமச்சந்திரனின் வாழ்வை கொண்டாட செந்தில் குமரனின் நிவாரணம் பெருமையுடன் வழங்கும் MGR 110, November 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். இந்த நிகழ்வின் ஊடாக சேரும் 100% நிதியும் செலவுகள் எடுக்கப்படாமல் தாயகத்தில் இதய சத்திர சிகிச்சைக்கு ஏங்கி தவிக்கும் இளம் பெற்றோர் மற்றும் சிறார்களின் உயிர்களை காக்க பயன்படுத்தப்படும் உயிர் காக்க உதவுங்கள். விவரங்களுக்கு 416-200-7652 nivaranam.com.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
3: Screamers, dare to face your fears.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை வோன் அசம்பிளி பார்க்கில். திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ், அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ், அது மட்டுமல்ல 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச். October 9 to 31 நடைபெறும் இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவற விடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
4: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: வான் பகுதியில் உடனடி டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு. நீங்கள் 22 வயது அல்லது அதற்கு மேற்பட்டவரா? உங்களிடம் கிளீன் டிரைவிங் ரெக்கார்ட் உள்ளதா? அப்படி என்றால் இன்றே அழையுங்கள். ஒரு நாளுக்கு 8 to 10 hour ஷிப்ட், வார நாட்கள் மற்றும் வார இறுதி நாட்களிலும் பணிபுரிய வாய்ப்புகள். மேலும் விவரங்களுக்கு டெக்ஸ்ட் அல்லது கால் 289-221-7162. 289-221-7162. வான் பகுதியில் டெலிவரி டிரைவர் வேலை வாய்ப்பு.
0: சுனடேரம் காலி கேளுபடி 12:19 காலிகளுடன் காலிப்படுதி நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். ஆஸ்திரேலியா அணிக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி தற்பொழுது ஆரம்பமாகி முதல் நாள்

ஆட்டம் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. முதலில் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டு இருக்கின்ற ஆஸ்திரேலியா அணி தற்பொழுது 115 ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள், 4 விக்கெட்டினை இழந்த நிலையில். இதேவேளையில் பங்களாதேஷ் அணிக்கும் ஆப்கானிஸ்தான் அணிக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டியும் தற்பொழுது அபுதாபியில் நடைபெற்றுக் கொண்டு இருக்கின்றது. முதலில் துடுப்பெடுத்து ஆடிக்கொண்டு இருக்கின்ற பங்களாதேஷ் அணி முதலாவது இன்னிங்ஸில் 5 விக்கெட்டுகளை இழந்து 234 ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார்கள்.

0: மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவரும் இல்லை. நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி.வி. ராஜ். கால் 647-327-8111. சகாஜா
1: தொழிலிடம் காலை கேளுபடி 18 நிமிடம். இந்த வேளையில் லக்ஷன் கந்தசாமி வழங்குகின்ற முதலீட்டு தொடர்பான முதலீட்டு வாய்ப்பு தொடர்பான தகவலை பார்த்துவிடலாம். போனில் என்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு உங்களுக்காகவோ, டவுன் சர்வீசிங் செய்வதற்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ போன் பகுதியில் ஒரு ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோமை தேடுகின்றீர்களா? அப்படியானால் இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். போனில் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் வெறும் 755,000 முதல் மேலும் 130,000 அரசாங்க ரிவேட் வழங்கப்படுவதால் இவ்வகை வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லக்ஷன் கந்தசாமி இன்றைய அழைக்கவும் 416-888-8044. வெஸ்டர்ன் ரோட் மற்றும் ரதர்ஃபோர்ட் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோம் வோன்ஸ்வில் மோல் மற்றும் ஹைவே 400 இருந்து வெறும் 5 நிமிடங்கள் தொலைவில் அமைந்துள்ளன. இந்த அழகான ஹோமில் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோர் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப், ஓக் ஸ்டியர்கேஸ், ஏர் கண்டிஷனிங், மேலும் 5 ஃப்ரீ அப்ளையன்சஸும் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 5,000 அப்கிரேட் கிரெடிட்டும் கிடைக்கின்றது. க்ளோசிங் 2028. முக்கியமாக லோட்ஸ் மிகவும் லிமிடெட். அதனால் ப்ரொஜெக்ட் பொதுமக்களுக்கான விற்பனைக்கு வரும் முன்பே விஐபி ஏர்லி ஆக்சஸ் மூலம் உங்களுக்கு விருப்பமான லோட் மற்றும் மாடலை தேர்வு செய்யும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைசிங், ஃப்ளோர் பிளான்ஸ் மற்றும் அவைலபிள் லோட்ஸ் பற்றிய தகவல்களுக்கு இன்றே லக்ஷன் கந்தசாமி அவர்களை அழைக்கவும். 416-888-8044. இன்றைய இலக்கமும் 416-888-8044. 416-888-8044.

0: புது பொழுது, புது பாதை, புது பயணம். உங்கள் ஒவ்வொரு நாளையும் அழகாக்க காலை வேளையில் சீமா தமிழகமின் புத்தம் புது காலை. இது உங்கள் காலை நேரத்தின் குரல். இது சீமா தமிழகமின் புத்தம் புது காலை. புதுமது காலையுடன் காலைப்பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இன்றைய நாள் உலக அஞ்சல் தினம். தூரத்தில் இருப்பவர்களையும் இதயத்தால் இணைக்கும் சேவைதான் இது. இன்றைய காலத்தில் நம்மிடம் பலரும் ஒரு தகவலை இன்னொருவருக்கு அனுப்ப வேண்டுமென்றால் உடனே கைபேசியை எடுத்து ஒரு குறுஞ்செய்தியை அனுப்பிவிடுகின்றோம். ஒரு புகைப்படத்தை பகிர்வதற்கும் நம்முடைய மகிழ்ச்சியையும் கவலைகளையும் மற்றவர்களிடம் சொல்வதற்கும் சில நொடிகளே போதும். ஆனால் ஒரு காலத்தில் இப்படியெல்லாம் கிடையாது. வெளிநாட்டில் இருக்கும் உறவினர்களிடமிருந்து ஒரு கடிதம் வராதா என்றே காத்திருந்த காலம் இருந்தது. தபால்காரர் வீட்டுக்கு வரும்போது அவர் கொண்டு வரும் கடிதங்களில் நமக்கான கடிதம் இருக்கின்றதா என்றே ஆவலோடு பார்த்த காலம் இருந்தது. அந்த கடிதத்தை பிரித்து படிக்கும் போது கிடைத்த மகிழ்ச்சியை இன்றைய குறுஞ்செய்தியுடன் ஒப்பிட முடியுமா என்பது சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். அப்படிப்பட்ட அஞ்சல் சேவையின் முக்கியத்துவத்தை நினைவுபடுத்தும் நாள்தான் அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினம். உலகின் பல்வேறு நாடுகளில் அஞ்சல் சேவையின் பங்களிப்பையும் மக்களை இணைப்பதில் அது காட்டும் முக்கியமான பணியையும் எடுத்துக்காட்டும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகின்றது. 1874 அக்டோபர் 9 சுவிட்சர்லாந்தின் பேர்ன் நகரில் சர்வதேச அஞ்சல் ஒன்றியம், அதாவது யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் உருவாக்கப்பட்டது. பல்வேறு நாடுகளுக்கிடையே அஞ்சல் பரிமாற்றத்தை ஒழுங்குபடுத்தவும் சர்வதேச அஞ்சல் சேவைகளை ஒருங்கிணைக்கவும் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது. 1969 ஜப்பான் நாட்டின் டோக்கியோ நகரில் நடைபெற்ற சர்வதேச அஞ்சல் ஒன்றிய மகாநாட்டில் அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினமாக கடைபிடிக்க தீர்மானிக்கப்பட்டது. அதன் பின்னர் உலகம் முழுவதும் அஞ்சல் சேவையின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் நாளாக இது விளங்குகிறது. அஞ்சல் சேவை என்றதும் நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது கடிதங்கள்தான். ஆனால் அஞ்சல் சேவை என்பது கடிதங்களை மட்டும் எடுத்துச் செல்லும் ஒரு சேவை அல்ல. அது மனிதர்களுக்கிடையிலான தொடர்பை வளர்க்கும் ஒரு பாலம். ஒரு தாயிடமிருந்து வெளிநாட்டில் இருக்கும் மகனுக்கு செல்லும் கடிதம், ஒரு மகளிடமிருந்து பெற்றோருக்கு வரும் செய்தி, பல ஆண்டுகளுக்கு பிறகு நண்பரிடமிருந்து கிடைக்கும் வாழ்த்து அட்டை, இவை ஒவ்வொன்றிலும் ஒரு உணர்வு இருக்கின்றது. சில கடிதங்கள் மகிழ்ச்சியை தரும், சில கடிதங்கள் நம் கண்களில் கண்ணீரை வரவழைக்கும், இன்னும் சில கடிதங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய செய்திகளை தாங்கி வரும். குறிப்பாக வெளிநாடுகளில் வாழும் பல குடும்பங்களுக்கு அஞ்சல் சேவை ஒரு காலத்தில் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. தொலைபேசி வசதிகள் எளிதாக கிடைக்காத காலத்தில் வெளிநாட்டில் வாழும் உறவினர்களின் நலத்தை அறிந்து கொள்வதற்கு கடிதங்கள் தான் முக்கியமான வழிகளாக இருந்தன. இலங்கையிலிருந்து கனடாவுக்கு வந்த பல குடும்பங்களுக்கு இந்த அனுபவம் நிச்சயமாக இருக்கும். வீட்டிலிருந்து வரும் ஒரு கடிதத்தை படிக்கும் போது ஆயிரக்கணக்கான மைல்கள் தாண்டியிருந்தாலும் நம்முடைய குடும்பத்தினர் நமக்கு அருகில் இருப்பதை போன்ற உணர்வு ஏற்படும். அந்த கடிதத்தை மீண்டும் மீண்டும் படித்து பத்திரமாக வைத்திருந்தவர்களும் இருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய கைபேசியில் ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கலாம். ஆனால் பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த ஒரு பழைய கடிதத்தை எடுத்து படிக்கும் போது கிடைக்கும் உணர்வு தனித்துவமானது. ஏனென்றால் அந்த காகிதத்தில் வரும் வார்த்தைகள் மட்டுமில்லை, அதை எழுதியவரின் நினைவுகளும் அன்பும் அந்த காலத்தின் வாழ்க்கையும் கலந்து இருக்கின்றன. இன்றைக்கு இணையம், மின்னஞ்சல், குறுஞ்செய்தி என தகவல் பரிமாற்றம் மிக வேகமாக மாறிவிட்டது. இருந்தாலும் அஞ்சல் சேவையின் தேவை முற்றிலும் மறைந்துவிடவில்லை. மருத்துவ ஆவணங்கள், அரசாங்க கடிதங்கள், சட்ட ஆவணங்கள், வணிகப் பொருட்கள், இணையத்தின் மூலம் வாங்கப்படும் பொருட்கள் என பல்வேறு தேவைகளுக்கு அஞ்சல் மற்றும் விநியோக சேவைகள் இன்றும் முக்கியமாக பங்காற்றுகின்றன. குறிப்பாக பெரிய நகரங்களில் மட்டுமில்லாமல் தொலைதூர பகுதிகளில் வாழும் மக்களும் தேவையான ஆவணங்களையும் பொருட்களையும் கொண்டு சேர்ப்பதில் அஞ்சல் சேவை உதவுகின்றது. மேலும் இணைய வசதி குறைவாக உள்ளவர்கள் அல்லது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதில் சிரமம் உள்ளவர்களுக்கும் பாரம்பரிய அஞ்சல் சேவைகள் மூலம் ஒரு முக்கியமான தொடர்பு வழியாக இருக்கின்றது. நீங்கள் யாருக்காவது உங்கள் கையால் ஒரு கடிதம் எழுதியது எப்போது என்று இன்றைய நாளில் சிந்தித்து பாருங்கள். உங்கள் பெற்றோருக்கா, உங்கள் நண்பருக்கா, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒருவருக்கா இன்றைக்கு ஒரு சிறிய முயற்சி செய்து பாருங்கள். உங்களுக்கு பிரியமான ஒருவருக்கு ஒரு கடிதம் எழுதுங்கள். நீண்ட கடிதமாக இருக்க வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் என் வாழ்க்கையில் முக்கியமானவர், உங்களை நினைத்துக் கொண்டு இருந்தேன், நலமாக இருக்கின்றீர்களா என்று சில வரிகள் எழுதினால் போதும். சில நேரங்களில் நாம் நேரில் சொல்ல தயங்கும் உணர்வுகள் கூட ஒரு கடிதத்தில் அழகாக சொல்லிவிட முடியும். அந்த கடிதம் பல ஆண்டுகளுக்கு பிறகும் ஒரு நினைவாக பாதுகாக்கப்படலாம். ஒரு குறுஞ்செய்தியை படித்துவிட்டு நாம் அடுத்த வேலையை பார்க்க சென்று விடலாம். ஆனால் கையால் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தை ஒருவர் பத்திரமாக வைத்திருந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு எடுத்து படிக்கலாம். அதுதான் கடிதங்களின் தனிச்சிறப்பு. தூரம் என்பது இடங்களுக்கு இடையில் தான் இருக்க வேண்டும், மனங்களுக்கு இடையில் இருக்கக்கூடாது என்பதை இந்த உலக அஞ்சல் தினத்தில் நாமும் புரிந்து கொள்வோம்.
1: என்ன யோசின?
2: அவசரமா கொஞ்சம் காசு தேவை, நகை கையில இருக்கு, ஏறிட்டு அடகு வைக்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன்.
1: அம்மா பவுன் புரோக்கர்ஸ் இருக்கு, ஏன் காசுக்கு யோசிக்கிறீர்கள்?
3: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடகு மாடம்.
4: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
5: பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் உள்ள கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேலின் விலை விவரங்களை அக்டோபர் மாதம் 10-11 தேதி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் பிற்பகல் 4 மணி முதல் 5 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சிகள். உங்கள் தெரிவு பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494.
6: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
7: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
8: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
9: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் வெளிவாரி பட்டப்படிப்புகள் மற்றும் தொழில்சார் கற்கைகள் நிலையத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் தகவல் தொடர்பாடல் தொழில்நுட்ப பட்டப்படிப்பின் பரீட்சை நிர்வாகத்தை நவீனமயப்படுத்தும் நோக்கில் புதிய இணையவழி தரவள முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக வசதி பாதுகாப்பு பயிற்சி நேற்று வியாழக்கிழமை காலி துறைமுக வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலகக் கோரியும் SIR ரத்து செய்யக் கோரியும் நாளை டெல்லி ஜந்தர் மந்தரில் பிரமாட்ட போராட்டம் நடத்த பல்வேறு அமைப்புகள் அழைப்பு விடுத்துக் கொண்டன. அதே சமயம் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என டெல்லி காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் எடிட் செய்யப்பட்ட போலி வீடியோக்கள் மற்றும் தவறான தகவல்களை உடனடியாக நீக்குமாறு சம்பந்தப்பட்ட வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அல்பர்டாவில் நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்புக்கு வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதை உறுதி செய்ய கனடா மாகாண அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று கூட்டாட்சி அரசாங்கத்தின் சபைத்தலைவர் ஸ்டீபன் மெக்கினன் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நதல்லாவுக்கு தேசிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க பதக்கத்தை வழங்கி கௌரவித்தார். ஸ்பேஸ் எக்ஸ் மற்றும் டெஸ்லா நிறுவனர் எலான் மஸ்க், நவீன காலத்தின் தோமஸ் எடிசன் எனவும் நாட்டின் விலைமதிப்பெற்ற பொக்கிஷம் எனவும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் புகழ்ந்துள்ளார்.
10: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
11: Listen to us around the universe. www.cmr.fm.
12: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
13: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
12: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000
14: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165.
0: புதிய வீட்டை வாங்க யோசிக்கின்றீர்களா? இந்த பில்டர் என்ற லொக்கேஷன் என்ன பிரைஸ் இங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, GTA பெரும்பாக்க பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்டையும் நியூ ஹோம் சென்டர் .com என்னும் ஒரே தளம் உங்களுக்காக கொண்டு வருகின்றது. இனி ஒவ்வொரு பில்டராக ப்ரொஜெக்ட் தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹோம் தொடக்கம் டிட்டாச் ஹோம் வரை பல தெரிவுகள். புதிய ப்ரொஜெக்ட் அனைத்தையும் ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்ய நியூ ஹோம் சென்டர் .com. புதிய வீடுகள் 600,000 ஆரம்பம். அது மட்டுமல்லாமல் ஒன்றேரியோ அரசின் ரீபேட் மூலம் நீங்கள் 130,000 வரை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. ப்ரொஜெக்டுகளின் பிரைஸ், லொகேஷன், ஃப்ளோ பிளான்ஸ் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றது. நியூ ஹோம் சென்டர் .com. உங்களுக்கான புதிய வீட்டை இன்றைய தேடுங்கள். நியூ ஹோம் சென்டர் .com. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-700-3333 416-700-3333.

0: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் பி வி ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
1: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband Jack Layton and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. JB Transportil அனுபவமுள்ள AZ டிரைவர்ஸுக்கான வேலை வாய்ப்பு. டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 70 cents. சோலோ USA டிரைவர்ஸுக்கு மைல் ஒன்றுக்கு 60 cents. குறைந்தது ஒரு வருட ட்ரக் டிரைவிங் அனுபவம் அவசியம். டெடிகேட்டட் லோட்ஸ், வீக்லி பே. இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். JB Transport, 30 Lethbridge Drive, Brampton, 647-574-3547. வானில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் 755,000 அரசாங்க ரீபேட் கிடைப்பதனால் மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு. வெஸ்டர்ன் அண்ட் ரதர்ஃபோர்ட் ரோட் அருகில் வான்மில் ஸ்மால் மற்றும் ஹைவே 400 வரும் 5 நிமிடங்கள் தொலைவில் 9-foot சீலிங், ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டேர் கேஸ், ஏர் கண்டிஷனிங், 5 free appliances, $5,000 அப்கிரேட் கிரெடிட், க்ளோசிங் 2028, பிளாட்டினம் அக்சஸ் முகவர் லட்சன் கந்தசாமி. 416-888-8044, 416-888-8044. 4

0: என்ன பிள்ளை இந்த முறையும் விட்டுட்டியே?
1: என்னால முடிஞ்ச வரை படிச்ச தலைக்குல ஒண்ணுமே ஏறுதில்ல. போம்மா.
2: ஒதுக்குத்தான் அப்பவே சொன்னான், அங்க போ சொல்லி.
3: ஃபுல் டைம் பிரைவேட் ஸ்கூல்,
4: டாலண்டா அகாடமி,
3: ஹை ஸ்கூல் கிரெடிட் கோர்சஸ்,
4: டியூட்டோரியல் வகுப்புகள், மிக அனுபவம் மிக்க ஆசிரியர்களால் சகல பாடங்களும் ஒன்டாரியோ பாடத்திட்டத்துக்கு அமைய கற்பிக்கப்படுகின்றன.
3: 2020 எல்ஸ்மியர் ரோட், ஸ்வீட் 2, ஸ்கார்பரோ.
5: 4168342266
6: Jiva Jewelers.

பாரம் சுமர்ப்பதற்காக இரண்டு குதிரைகள் இருந்தன. அவற்றில் முன்னால் சென்ற குதிரை ஒழுங்காக உழைத்துக் கொண்டு இருந்தது. பின்னால் சென்றதோ சோம்பலில் கும்மியது. அவற்றை வளர்த்தவர் இரண்டாவது குதிரையின் பாரத்தையும் முதல் குதிரையின் மீது சுமத்திவிட்டார். இப்போது எந்த சுமையும் இல்லாத இரண்டாவது குதிரை முதல் குதிரையிடம், நன்றாக உழைத்துக் கொண்டே இரு, கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி, நீ உழைக்க உழைக்க அதிகம் சுமப்பாய், அதிகம் துன்புறுவாய், என்னைப்பார், எந்த சுமையும் இல்லாமல் ஆனந்தமாக இருக்கின்றேன் என்று அந்த முதலாவது குதிரையை பார்த்து நக்கல் அடித்தது. சந்தையை அடைந்ததும் குதிரைகளின் உரிமையாளர் ஒரே குதிரை இரண்டு குதிரைகளின் பாரத்தையும் சுமக்கும் போது, எனக்கு எதற்கு இரண்டு குதிரைகள், இனிமேல் எல்லா உணவையும் உழைக்கும் குதிரைக்கே கொடுத்துவிட்டு இந்த சோம்பேறி குதிரையின் கழுத்தை அறுத்துவிட்டால் அதன் தோலாவது பயன்படும் என்று யோசித்தார். யோசித்தபடியே அதை செய்து முடித்தார்.

0: புதுமது காலிகளுடன் நேர்கள் விளைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் ஜேபி டிரான்ஸ்போர்ட்டில் டீம் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பான தகவலை பார்த்துவிடலாம். டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 சென்ட்ஸ் வரை சந்திக்கலாம். அதேபோல் சோலோ யூஎஸ் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 சென்ட்ஸ் டிரைவர் ரேட் வழங்கப்படுகிறது. குறைந்தபட்சம் ஒரு வருட ட்ரக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம். மேலும் டெடிக்கேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் உள்ளது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் இந்த சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே ஜேபி டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். 6475743547 நேர்கள் புதமது காலையில் ஜேபி டிரான்ஸ்போர்ட்டின் டீம் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பான தகவலை கேட்டீர்கள்.
1: Everything okay? No problem, Dijinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikki maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
0: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதியும் அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டாம். அதற்கான சரியான காப்புறுதியை தேர்வு செய்வது கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்தே குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத் தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஓல்ட்ரேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அழையுங்கள் 416-837-7795.
5: 30th ஆண்டு வெள்ளி விழா. உங்கள் பழைய தங்க நகைகளை புதிய தங்க நகைகளாக மாற்ற செய்கூலி சேதாரம் இல்லை. பழைய தங்க நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு $180 வரை, அடகு நகைகளுக்கு கிராம் ஒன்றுக்கு 130 வரை. தங்க நகை கொள்வனவுக்கு ஒரு வருட தவணை முறையில் பணம் செலுத்தலாம். இந்த திட்டம் இவ்வாண்டு முழுவதும் மாக்கமன் ஸ்டீல்ஸில் மட்டுமல்ல இலங்கையிலும் 4 கிளைகள். சிங்கப்பூர், டுபாய் தங்க நகைகளின் சிறப்பு விலைக்கழிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். 30th ஆண்டில் வெற்றி நடை போடுகிறது நியூ ராங்கராஸ் தங்க சுரங்கம். 6479472864.
6: குறைந்த செலவில் விமான பயணம் மேற்கொள்ள வேண்டுமாம்.
7: Everlasting Travels and Tours.
6: ஒவ்வொரு மாதமும் முதல் 10 வாடிக்கையாளர்களுக்கும் $100 இலவச விசா கார்டு.
7: சிறிய குழுக்களாக பாதுகாப்பாக சுற்றுலா பயணம் செல்ல கால் 416-700-5366.
6: வாகன விபத்தில் பாதிக்கப்பட்டுள்ளீர்களா?
7: உங்களுக்கான சட்ட உரிமைகள் என்னவென்று தெரியுமா?
6: தமிழ் மக்களுக்கு நன்கு அறிமுகமான சதீஷன் குமாரசாமி.
7: 416-723-7387.
6: வாராந்த கொடுப்பனவுகளில் இருந்து கட்டணம் அறவிடப்பட மாட்டாது.
7: எழுத்தில் உத்தரவாதம் வழங்கப்படும்.
0: நேரம் காலை 8:02.
8: CMR தமிழ் FM இந்து மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
9: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
0: நேட்டோ அமைப்பின் பாதுகாப்பு செலவின இலக்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% 2035 அடைவதற்கு கனடாவின் பாதுகாப்பு செலவினங்களில் கணிசமான மற்றும் தொடர்ச்சியான அதிகரிப்பு தேவைப்படும் என்று நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவின் பாதுகாப்பு செலவின உறுதிப்பாடுகள் மற்றும் அவை வரவு செலவு மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் தாக்கங்கள் குறித்து October 6 வெளியான அறிக்கையில் இந்த அதிகரிப்பின் அளவு மற்றும் கட்டமைப்பு ஆகியவை கனடிய பொருளாதாரத்தில் பரந்த தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று நாடாளுமன்ற வரவு செலவு திட்ட அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. 2030க்குள் பாதுகாப்பு செலவினங்களை 4% 2035க்குள் 5% உயர்த்த கனடா உறுதியளித்துள்ளது. இந்த இலக்குகளை அடைவது 2035-36 நிதியாண்டுக்குள் வருடாந்திர மத்திய அரசின் நிதி பற்றாக்குறையை 63.7 பில்லியன் டாலர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் மத்திய அரசின் கடன் சுமையை கணிசமாக உயர்த்தக்கூடும் என்றும் அந்த அலுவலகம் தெரிவித்துள்ளது. கனடாவில் இயற்கை சுகாதார பொருட்கள் மீதான விதிமுறைகளை தளர்த்தக்கோரும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் மசோதாவுக்கு அவையின் சுகாதார குழுவில் உள்ள லிபரல் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிராக வாக்களித்தனர். கூடுதல் பாதுகாப்பு பலன்களை சேர்க்காமல் இந்த விதிமுறைகள் சுமையாக இருப்பதாக கன்சர்வேட்டிவ் கட்சியினர் கோருகின்றனர். அதே சமயம் இந்த சட்டம் கனடிய சுகாதாரத்துறையின் பாதுகாப்பு ஏற்பாடுகளை பலவீனப்படுத்தும் என்று லிபரல் கட்சியினர் கோருகின்றனர். 11 உறுப்பினர்களை கொண்ட குழுவில் உள்ள 6 லிபரல் கட்சி உறுப்பினர்களும் அக்டோபர் 7ஆம் தேதியன்று விவாதத்தில் உள்ள மசோதா C224க்கு 4 பிரிவுகள் ஒவ்வொன்றுக்கும் எதிராக வாக்களித்தனர். கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பிளேயன் கோல்கின்சன்ஸ் முன்மொழியப்பட்ட இந்த மசோதா இதற்கு முன்னர் பொதுச்சபையில் 2ஆம் வாசிப்பின் போது ஒருமனத ஆதரவை பெற்றிருந்தது. இது 2023ஆம் ஆண்டில் முந்தைய லிபரல் அரசாங்கத்தால் மசோதா C-47 மூலம் கொண்டுவரப்பட்ட இயற்கை சுகாதார பொருட்கள் மீதான அதிகரித்த விதிமுறைகளை திரும்பப் பெறுவதை நோக்கமாக கொண்டிருந்தது. SKS கைத்துப்பாக்கியின் நிலை குறித்து எந்தவொரு முடிவையும் எடுப்பதற்கு முன்பு துப்பாக்கிகளின் வகைப்பாட்டை ஆய்வு செய்யும் ஒரு நடுநிலைக் குழுவின் ஆலோசனையை மத்திய அரசு பரிசீலிக்கும் என்று பிரதமர் மாக்கானி நேற்று தெரிவித்தார். டிரம்பிளரிச் பகுதியில் நடந்த படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்ட 11 வயது துப்பாக்கிதாரிடமிருந்து முன்னதாக காவல்துறையால் பறிமுதல் செய்யப்பட்ட ஆயுதம் ஒன்று மீண்டும் அவரிடமே ஏன் ஒப்படைக்கப்பட்டது என்பது குறித்து விளக்கமளிக்க அவரது பொது பாதுகாப்பு அமைச்சர் மறுத்த நிலையில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். அமெரிக்க மாநில நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அமெரிக்க புலனாய்வு புகாரில் இந்த கூற்று இடம்பெற்றுள்ளது. இதில் கொலையாளி தன்னிடம் ஒரு SKS துப்பாக்கியும் குறித்த துப்பாக்கிக்கான ஒரு சுவிட்ச் கருவியும் இருப்பதாக கூறியதாகவும் அது ஒரு எந்திர துப்பாக்கியாக மாற்றும் சாதனத்தை குறிக்கக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவின் துப்பாக்கி வகைப்பாட்டு முறையை மத்திய அரசு மறுஆய்வு செய்து வருகின்றது. இதில் SKS துப்பாக்கி குறித்த ஆலோசனைகளும் அடங்கும். துப்பாக்கிகளின் வகைப்பாடு குறித்து மேலும் முடிவெடுப்பதற்கு முன்பு அரசாங்க நிபுணர்கள் மற்றும் காவல்துறையிடம் ஆலோசனை பெற வேண்டும் என்றும் பிரதமர் கோரினார். மெக்சிகோவின் சினலோவா மாநிலத்தில் உள்ள எல் காஸ்டிலோ கிரைச்சாலையில் வியாழக்கிழமை ஏற்பட்ட மோதலில் குறைந்தது 10 பேர் உயிரிழந்தனர் மற்றும் 16 பேர் காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிறைக்கான பார்வையாளர் வருகையை அதிகாரிகள் நிறுத்தி வைத்தனர். காயமடைந்த கைதிகள் மருத்துவ சிகிச்சைக்காக மாற்றப்பட்டதாக சினோலோவா பொது பாதுகாப்பு செயலகம் தெரிவித்துள்ளது. எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் சிறைச்சாலை தற்போது கட்டுப்பாட்டுகள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் ஒழுங்கை பராமரிக்கவும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் பாதுகாப்பு படையினர் அங்கு தொடர்ந்து பணியில் இருப்பதாகவும் அந்த செயலகம் கூறியுள்ளது. இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது T20 சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. பாகிஸ்தான் ராவல்பிண்டியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி உள்ளூர் நேரப்படி மாலை 6:30 ஆரம்பமாக உள்ளது. இரு அணிகளுக்கும் இடையில் இதுவரை நடைபெற்றுள்ள 30 T20 சர்வதேச போட்டிகளில் பாகிஸ்தான் அணி 18 போட்டிகளிலும் இலங்கை அணி 12 போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளன. சர்வதேச T20 தரவரிசையில் இலங்கை அணி 221 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும் பாகிஸ்தான் 240 புள்ளிகளுடன் 6வது

0: இன்றே அழியுங்கள் 416-700-3333 416-700-3333.
1: இந்த ஹலோவினுக்கு திகிலை அனுபவிக்க நீங்கள் தயாரா? டொரண்டோவின் பிரபலமான ஸ்கிரீமர்ஸ் ஹவுண்டட் அட்ராக்ஷன் இந்த முறை போன் அசம்பிளி பார்க்கில் திகிலூட்டும் 7 ஹவுண்டட் ஹவுசஸ் அதிரடியாக கலக்கும் மிட்வே ரைட்ஸ். அது மட்டுமல்ல, 19 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான வாம்பயர் லான்ச் October 9 to 31 நடைபெறும். இந்த பிரம்மாண்டமான ஹலோவின் திகில் திருவிழாவை தவறவிடாதீர்கள். இப்பொழுதே உங்கள் டிக்கெட்டுகளுக்கு விசிட் screamers.ca.
2: டொரண்டோ நேரம் காலை 8:09. டொரண்டோ வெப்பநிலை 8 செல்சியஸாக இருக்கிறது. காற்று மணத்தை அளத்துக்கு 8 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டு இருக்கிறது. இன்றைய நாள் அதிகூடிய வெப்பநிலையாக 19 இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. சனிக்கிழமை நாளைய தினம் 19 செல்சியஸாகவும் ஞாயிற்றுக்கிழமை அதிகூடிய வெப்பநிலையாக 20 செல்சியஸ் இருக்கும். அதே வேளையில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக 30% தென்படுகின்றது.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416-540-6269.
4: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இண்டோர் ஸ்பேஸ்.
2: புத்தமது காலியுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் லட்சன் கந்தசாமி தருகின்ற முதலீட்டு வாய்ப்பு தொடர்பான ஒரு தகவலை பார்த்துவிடலாம். போனில் இன்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு. உங்களுக்காகவோ, டவுன் சைசிங் செய்வதற்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ போன் பகுதியில் ஒரு ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸை தேடுகின்றீர்களா? அப்படியானால் இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். போனில் ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹவுஸ் வெறும் 755,000 முதல் மேலும் 130,000 அரசாங்க ரீபேட் வழங்கப்படுவதால் இவ்வகை வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லட்சன் கந்தசாமி இன்றைய அழைக்கவும் 416-888-8044 வெஸ்டர்ன் ரோட் மற்றும் ரதர்ஃபோர்ட் ரோட் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோம்ஸ் வோன்மில்ஸ் மோல்ஸ் மற்றும் ஹைவே 400 இருந்து வெறும் 5 தொலைவில் அமைந்துள்ளன. இந்த அழகான ஹோம்ஸில் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோர் ஹார்ட்வுட் ஃபுளோரிங், கிரனைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக் ஸ்டியாக்கேஸ், ஏர் கண்டிஷனிங், மேலும் 5 ஃப்ரீ அப்ளையன்ஸும் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 5,000 அப்கிரேட் கிரெடிட்டும் கிடைக்கின்றது. க்ளோசிங் 2028. முக்கியமாக லோட்ஸ் மிகவும் லிமிடெட். இதனால் ப்ரொஜெக்ட் பொதுமக்களுக்கான விற்பனைக்கு வரும் முன்பே விஐபி ஏர்லி ஆக்சஸ் மூலம் உங்களுக்கு விருப்பமான லோட் மற்றும் மாடலை தேர்வு செய்யும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைசிங், ஃபுளோர் பிளான்ஸ் மற்றும் அவைலபிள் லோட்ஸ் பற்றிய தகவல்களுக்கு இன்றே லக்ஷன் கந்தசாமி அவர்களை அழைக்கவும் 416-888-8044. ஓன் ஃப்ரீஹோல் டவுன் ஹோம்ஸ், 755,000 முதல் லிமிடெட் லாட்ஸ், விஐபி ஏர்லி ஆக்சஸ். லக்ஷன் கந்தசாமி பில்டரின் பிளாட்டினம் ஆக்சஸ் முகவர். இன்றே அழைக்கவும் 416-888-8044. நேர்களில் புத்தம்பது காலையில் போன் நகரில் முதலீட்டு வாய்ப்பு தொடர்பான தகவலை லக்ஷன் கந்தசாமி வழங்கியிருந்தார். அது தொடர்பான தகவலை கேட்டீர்கள்.

0: This is Olivia Chow. For years, I've stood with the Tamil community. In 2009, my late husband, Jack Layton, and I called for a ceasefire and accountability. I continue to stand with you. I've invested and supported a Tamil community center in Scarborough, and I've announced a Tamil genocide monument by 2028. On Monday, October 26, let's keep moving forward. Vote Olivia Chow for Mayor of Toronto.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: தொடர்ந்து காலை 8:17 செய்தியின் பின்னணி நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
3: வணக்கம் வணக்கம் தர்மா, வணக்கம் நேர்களே.
2: இந்த வேளையில் உலக சமாதான நோபல் பரிசு தற்பொழுது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. டொனால்டு ட்ரம்ப் தனக்குத்தான் கிடைக்கும், தனக்குத்தான் தகுதியுடையவர் என்று அறிவித்திருந்த போதிலும் முன்ன நாள் ஐக்கிய நாடுகள் பொது சமாதான தூதுவராகவும் இலங்கை விவகாரங்களில் மக்களுக்காக குரல் கொடுத்தவருமாக இருந்தவருமாக நவநீதம் பிள்ளை அவர்களுக்கு உலக சமாதான விருது வழங்கப்பட்டு இருக்கின்றது, நோபல் பரிசாக வழங்கப்பட்டு இருக்கின்றது. இது இப்பொழுது வந்த செய்தியாகவும் இருக்கின்றது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது?
3: இல்லை, நிச்சயமாக அதாவது வந்து இந்த பரிசுக்கான முதல் தமிழராக அவர் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர் இலங்கை பிரச்சனையில் அவருடைய பங்கு என்பது பெரும்பான்மையாக இருந்த பொழுதும் அவரால் அந்த பிரச்சனையில் ஒரு தீர்க்கமான ஒரு நியாயத்தை வழங்க முடியாதவராக அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தார். ஆனால் சர்வதேச சட்டங்களுக்காக அவர் வழங்கிய பங்கு என்பது நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான அங்கீகாரமாகத்தான் இந்த அதாவது வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த சமாதானத்திற்கான நோபல் பரிசை நாங்கள் பார்க்க வேண்டும். அத்தோடு அவர் தனது அந்த உரையில் அதாவது வந்து அவர் கூட தான் இவ்வாறான ஒரு நிலைமையை எதிர்பார்க்கவில்லை என்றும் அவர் கூறிய பொழுது அவர் தான் இவ்வாறாக ஒரு சட்டத்தரணியாக அல்லது நீதிபதியாக அல்லது இந்த சர்வதேச சட்டங்களில் ஏற்படுகின்ற மாற்றங்களுக்கான ஒரு காரணியாக இருந்தார் என்பதை தெரிவித்ததோடு அவர் தான் இந்த பரிசு கிடைத்தது குறித்து எதிர்பார்க்கவே இல்லை என்று கூறிய பொழுது பலத்த கைதட்டல் எழுந்த பொழுது அவர் கூறியிருந்தார், நீங்கள் அதிகமாக கைதட்டினால் நான் இந்த விருதை டொனால்டு ட்ரம்புடன் பகிர வேண்டிய கட்டாயம் கூட ஏற்படலாம் என்று அவ்வாறு அவர் குறிப்பிட்டிருந்தாலும் இது தமிழர்கள் என்ற வகையில் பெருமைப்பட வேண்டிய ஒன்றாகவும் உடனடியாகவே தென்னாப்பிரிக்க அதிபர் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் மற்றும் ஸ்பெயின் தலைவர் நோர்வே நாட்டின் பிரதமர் போன்றவர்கள் எல்லாம் உடனடியாகவே அவருக்கான வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்களும் வாழ்த்துவோம், அதுதான் சுருக்கமாக அவருக்கு கூறக்கூடிய செய்தியாக இருக்கும். இப்பொழுது 85 வயது அவர். அவர் தென்னாப்பிரிக்காவில் பிறந்து வளர்ந்தாலும் தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்தவர், எனவே அது நிச்சயமாக தமிழர்களுக்கான ஒரு பெருமையாக இருக்கட்டும்.
2: இந்த வேளையில் அமெரிக்காவின் பார்க்கும் பக்கம் தெரிவித்தால் அண்மை காலமாக அதாவது இந்த அமெரிக்காவில் கெனடிய குடிமக்கள் கைது செய்யப்படுவது அல்லது தடுத்து வைக்கப்படுவது தொடர்பாக சம்பவங்கள் கடந்த ஆண்டில் 60% அதிகரித்திருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக நிரந்தர குடியிருப்பாளர்களாக வாழும் சிலர் பழைய குற்றப்பதிவுகள் மற்றும் குடியேற்ற விதிமுறைகள் காரணமாக நாடு கடத்தப்படும் அச்சத்தை எதிர்கொள்கின்றனர். அந்த அதிகரிப்பு அதிகரித்தவர்கள் இந்த அதிகரிப்புக்கு என்ன காரணமாக இருக்கலாம் மற்றும் இந்த அதிகரிப்புகள் பின்னால் இருக்கின்ற காரணங்கள் அமெரிக்காவின் தற்போதைய குடியேற்ற கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்கள் இதற்கு காரணமாக இருக்கலாமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா?
3: இல்லை, நிச்சயமாக அதாவது வந்து இந்த ஐஸ் என்கின்ற படை தொடங்கப்பட்டு பல கைதிகளும் இடம்பெறுகின்ற பொழுது கெனடியர்களுக்கான அறிவுறுத்தல்கள் ஏற்கனவே விடுக்கப்பட்டிருந்தன. அவர்களுடைய பயணங்கள் தேவையின் நிமித்தமாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய எவ்வாறான விடயங்களை அவர்கள் தவிர்க்க வேண்டும், எவ்வாறான விடயங்களை செய்ய வேண்டும் போன்றவை எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. கடந்த காலங்களில் ஒரு சிறிய குற்றங்களில் ஈடுபட்ட கெனடியர்கள் கூட கனடாவுக்கு செல்வது மன்னிக்கவும் அமெரிக்காவுக்கு செல்வது என்பது சாதாரணமான ஒரு விடயமாக இருந்த பொழுதும் தற்போதைய நிலையில் இந்த தகவல் பரிமாற்றம் இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது தர்மா. என்னவென்று சொன்னால் அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான தகவல் பரிமாற்றம் என்பது பலத்த அளவில் இடம்பெறுகின்ற ஒன்று. சாதாரணமாக கனடாவின் எந்த ஒரு குடியுரிமை பெற்ற பிரஜையினோ அல்லது எந்த ஒரு வதியும் பிரஜையினுடைய தகவல்கள் என்பன அமெரிக்காவால் இலகுவாக பார்க்கக்கூடிய வசதிகளை கொண்ட நாடுகளாக இரண்டு நாடுகள் குற்றங்களும் இருக்கின்றபடியால் இவ்வாறான சிறு குற்றங்கள் கூட அவர்களை சில வேளைகளில் இவ்வாறான ஆபத்துக்களில் மாட்டிவிடும். மற்றது கடந்த காலங்களில் எவ்வாறு உங்களது பயணப்பொதிகளோ அல்லது உங்களது அதாவது நீங்கள் வைத்திருக்கின்ற உங்களுடைய பணம் வைத்திருக்கின்ற போன்றவை சோதிக்கப்பட்டனவோ அது போன்ற சாதாரண சோதனைக்கு உங்களுடைய கை தொலைபேசியும் உங்களுடைய லேப்டாப் போன்ற மடிக்கணினிகள் போன்றவையும் அல்லது இலத்திரனியல் சாதனங்கள் உட்படுத்தப்படும். அவ்வாறான இலத்திரனியல் சாதனங்களில் உங்களுக்கான நீங்கள் வைத்திருக்கின்ற தகவல்கள் பிழையாக கூட இருந்தால் கூட அவ்வாறான சந்தர்ப்பம் ஏற்படும். ஆனால் இங்கே உள்ள விடயம் என்னவென்றால், இவ்வாறான நடவடிக்கை என்பது தொடர்ந்து இடம்பெறுகின்றதற்கான காரணமாக நிச்சயமாக அவர்களுடைய கடுமையான போக்கு இருக்கின்றது. அதாவது அமெரிக்கா கடுமையான போக்கை கடைபிடித்து வருகின்றது. இந்த செல்வோருடைய செல்வோர்கள் அதாவது விமான நிலையத்தில்தாக இருக்கட்டும் அல்லது பயண எல்லை பயணங்களாக இருக்கட்டும், ஒரு அதாவது சுங்க அதிகாரியிடம் கதைக்கின்ற பொழுது அல்லது எல்லை பாதுகாப்பு அதிகாரியிடம் கதைக்கின்ற பொழுது அவர்களுடைய பதில் பயமாக இருந்தால் கூட அவர்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்ற தன்மை என்பது அதிகரித்து வருகின்றதும் ஒரு காரணமாக இருக்கின்றது. இங்கே இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், கனேடியர்கள் பலரும் அமெரிக்காவில் குடியிருக்கின்றார்கள் அல்லது அமெரிக்காவில் வேலை நிமித்தம் இருக்கின்றார்கள் அல்லது தங்களுடைய வதிவிட காலம் கடந்தும் இருக்கின்றார்கள். குறிப்பாக கூறப்போனால் தற்போதைய நடைமுறைகளின்படி 6 மாதம் இருப்பதாக இருந்தால் கூட அனுமதி எழுத்து அனுமதி பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. அவையெல்லாவற்றையும் அவர்கள் கருத்தில் கொண்டால் நிச்சயமாக இந்த விடயத்தில் மாற்றம் ஏற்படும். மறுபக்கமாக பல மாகாணங்களும், குறிப்பாக கூறினால் இந்த எல்லைப்புற மாகாணங்கள் எல்லாம் இந்த கனேடியர்களின் நாளாந்த தேவைகளுக்கான பொருட்களை வாங்குவதற்கு, அதாவது எல்லைப்புற நகரங்களில் உள்ள கனேடியர்கள் அங்கே சென்று பொருட்களை வாங்குவது போன்றவற்றில் ஈடுபடுவது எல்லாம் பழமையாக கொண்டிருந்தாலும் அவற்றில் எல்லாம் பாரிய வீழ்ச்சி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு மாற்றம் என்பது, அதாவது அதிகரித்த கைது என்பது மேலும் கனேடியர்களை செல்வதை குறைக்கும் அங்கே மற்ற மாநிலங்களுக்கு. அதனால் அமெரிக்கா நிச்சயமாக பொருளாதார வீழ்ச்சியை சந்தி இப்பொழுது குறிப்பாக கூறினால் இந்த வர்மெண்ட் எனப்படுகின்ற மாநிலத்தில் அவர்களுக்கு உண்மையிலேயே உல்லாச பயணத்துறையில் 40% வீழ்ச்சி என்பது சுமார் 2-3 மாதங்களுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த 40% யார் என்று பார்த்தால் அவர்கள் கனேடியர்கள். கனேடியர்களின் வருகை குறைந்ததால் தான் அவர்களுக்கு அவ்வாறான ஒரு நிலைமை ஏற்பட்டது. அது போன்ற பல இத்தியாதிகளும் இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அரசியல் கலப்பிருக்கின்றதா என்றால் ஆம் இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், இந்த ஐஸ் என்கின்ற ஒரு புதிய படியணியை ஆரம்பித்து அதன் மூலம் எடுக்கப்பட்ட பல கைது நடவடிக்கைகளில் கனேடியர்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான போக்குவரத்து மற்றும் அந்த அவர்களுடைய இருப்பு போன்றவற்றில் எல்லாம் பெரிய சிக்கல்கள் இருக்கின்றன. இங்கே ஒரு விடயம் இருக்கின்றது, அதாவது நினைக்கின்றேன் அமெரிக்காவிலேயே தூதரகத்தை தவிர துணை தூதரகங்களை அதிகமாக கொண்ட நாடாக கனடா தான் இருக்கும் என்றால் சுமார் 12 துணை தூதரகங்கள், கன்சுலேட் எனப்படுகின்ற துணை தூதரகங்கள் அமெரிக்காவிலே இருக்கின்றன. அந்த அளவிற்கு அமெரிக்காவிற்கும் கனடாவிற்குமான இடை போக்குவரத்துக்கள் மற்றும் கனேடியர்களின் உரிமைக்காக நாடக்கூடிய இடங்கள் போன்றவை இருக்கின்றன. எனவே அவற்றை கூட அவர்கள் நாடுவது எதிர்காலத்தில் அவர்களின் இவ்வாறான கைதுகளை இல்லாத செய்யும் அல்லது குறைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் நிச்சயமாக கனடாவிலிருந்து செல்பவர்கள் உணர வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், தங்களுடைய இலத்திரனியல் சாதனங்கள் தொடர்பான தகவல்களை அவர்கள் தெளிவாக வைத்திருக்க வேண்டும். மற்றது தங்களுடைய பயணம் எதற்கானது, எவ்வளவு காலம் போன்றவற்றை தொடர்பான ஆதாரங்களை வைத்திருந்தால் இவ்வாறான சந்தர்ப்பங்களை தவிர்க்கலாம். அதுதான் உண்மை.
2: பொதுவாகவே இந்த சமூக ஊடகங்களின் தாக்கம், அதாவது சமூக ஊடகங்களில் நாங்கள் சொல்லுகின்ற ஒரு கருத்துக்களும் இந்த பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதாவது அமெரிக்க ஊடகங்கள் தொடர்பாகவோ அமெரிக்க செய்திகள் தொடர்பாகவோ நாங்கள் பேசுகின்ற பொழுது அது இந்த தாக்கங்களும் பயணம் செய்பவர்களையும் அமெரிக்க எல்லையை கடந்து அமெரிக்காவில் நுழைபவர்களையும் பாதிக்கலாம் என்ற ஒரு ஐயமும் எங்கள் மக்கள் மத்தியில் இருக்கிறது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த அமெரிக்காவில் பல ஆண்டுகளாக நிரந்தர குடியுரிமை இருக்கின்றவர்கள் அவர்கள் அவர்கள் அங்கே செய்கின்ற சில குடியேற்றம் தொடர்பாகவோ அல்லது சட்டவிரோதமாக வாக்களித்தமை தொடர்பாகவோ பல குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், நீங்கள் குறிப்பிட்டது போல, தற்போது குறிப்பிட்டது போல, இங்கே அமெரிக்காவுக்கு சுற்றுலாவுக்காகவோ அல்லது பொருட்களை கொள்ளுணர்வு செய்பவர்களுக்காகவோ செல்பவர்கள் இப்படியாக கைது செய்யப்பட்டாலோ, இது ஒரு காரணத்துக்காக கைது செய்யப்பட்டாலோ, அவர்கள் எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்ன, யாரை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றதை பற்றிய தகவல்கள் உங்களுக்கு தெரியுமா?
3: இல்லை, நிச்சயமாக. அதாவது வந்து ஏற்கனவே இதில் இரண்டு விடயங்கள் இருக்கிறது. நீங்கள் முதலாவதாக நீண்ட காலம் தங்கியிருப்போர் என்பது குறித்து கூறியிருந்தீர்கள். இதில் குறிப்பாக இப்பொழுது சில மாநிலங்கள் கூட கடுமையான நடவடிக்கைகளை கனடியர்கள் மீது செலுத்துகின்றதா என்கின்ற கேள்வி வருகின்றது. குறிப்பாக இந்த சினோபேர்ட்ஸ் எனப்படுகின்ற குளிர்காலத்தில், அதாவது வெப்பம் சார்ந்த நகரங்கள் எல்லாம் புளோரிடா போன்ற மாநிலங்களுக்கு சென்று அங்கே அவர்கள் தங்களுடைய இரண்டாவது குடிமணியை வைத்திருப்பவர்களாகவும், அவற்றில் தாங்கள் சுமார் சாதாரணமாக செப்டம்பரில் இருந்து மார்ச் வரை அல்லது அக்டோபரில் இருந்து மார்ச் வரையான காலப்பகுதியை அங்கே கழிப்பவர்களாகவும், பல ஓய்வு பெற்ற மற்றும் பணக்கார கனேடியர்கள் அவ்வாறான வீடுகளை வைத்திருக்கின்றார்கள். அவற்றை அவர்கள் ஏற்கனவே விற்க தொடங்கியதான செய்தி என்பது புளோரிடாவில் ஒரு வீட்டு சந்தையில் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்திருந்தாலும், தற்பொழுது இந்த தேர்தலின் பொழுது கொடுக்கப்படுகின்ற வாக்குறுதி ஒன்றாக வீட்டு வரி விதிப்பு என்பது புளோரிடாவில் குறைக்கப்பட்டாலும், கனேடியர்களுக்காக கனேடியர்களின் வீடுகளுக்கு அந்த வரி விதிப்பு செல்லுபடியாகாது என்கின்ற ஒரு நிலைமை கொண்டு வந்திருக்கிறார்கள். அது வந்து இரண்டாம் பட்சமாக கனேடியர்களை பார்க்கின்ற ஒரு நிலைக்கு புளோரிடாவை தள்ளும் அந்த கட்சி அவ்வாறான ஒரு நிலைமையை மேற்கொண்டார். இருந்த பொழுதிலும் இவ்வாறான நடவடிக்கைகள் பல, இவ்வாறு அதாவது வந்து கனேடியர்கள் நாளாந்தம் வேலைக்காக சென்று வருபவர்களுக்கு கூட கனடா எல்லை பாதுகாப்பு அல்லது கடவுகளில் அவர்கள் பயணிப்பதற்கான தனி கதவை இருக்கின்றது என்றால் அவர்களுக்கு அதற்குரிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்த பொழுதிலும் வேறு பலர் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக கூட அங்கே பணியாற்றுகின்ற நிலையில் அவர்களுக்கான உதவிக்காகத்தான் நான் ஏற்கனவே குறிப்பிட்ட இந்த 12 துணை தூதரகங்களும் தூதரகமும் அங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுக்கும் அதே நேரம் கனடாவிற்கு வர விரும்புகின்ற அமெரிக்கர்களுக்கான தேவைகளை நிரந்தரமாக வரவிருப்பதற்கோ அல்லது திருமணம் முடித்து வருபவர்கள் இரண்டு பக்கமும் அது இடம்பெறுகின்ற விடயமாக இருக்கும், அல்லது ஒரு அதாவது தாய் அமெரிக்கராகவும் தந்தை கனேடியராகவும் இருக்கின்ற சிறார்கள் போன்றவர்கள், அவர்கள் டியூவல் சிட்டிசன்ஸ் வைத்திருப்பவர்கள் போன்றவர்களின் தேவைகளை மேற்கொள்வதற்காகவும் இவ்வாறான அதாவது கனடா இவ்வாறான நிலையங்களை அங்கே அமைத்திருக்கின்றது, தூதரகங்களையும் துணை தூதரகங்களையும். அதைவிட அவர்கள் கனேடிய வெளிவகார அமைச்சருடன் குளோபல் அஃபேர்ஸ் அல்லது ஃபாரின் மினிஸ்ட்ரி இந்த இரண்டு கட்டமைப்புகளும் இருப்பது வந்து நிச்சயமாக கனேடியர்களுக்கான உதவிகளை வழங்குவதற்காக அவர்களுடன் தொடர்பு கொள்வது போன்றவை எல்லாம் இலகு. அதனை விடவும் நிச்சயமாக எல்லைப்புற பாதுகாப்பு தொடர்பான அறிவுறுத்தல் அல்லது அவர்களுடைய தொலைபேசி பொது தொலைபேசி போன்றவை எல்லாம் கனேடியர்களுக்கு உதவுவதற்காக இருக்கின்றன. இங்கே உள்ள ஒரு வசதி என்னவென்று சொன்னால், இந்த இலவச தொலைபேசி அழைப்பு உண்மையிலேயே இப்பொழுது அந்த நார்த் அமெரிக்காவிற்கே நிச்சயமாக இந்த தொலைபேசிகள் செல்லிட தொலைபேசிகளின் அழைப்பு என்பது இலவசமாக இருந்தாலும், இலவச அழைப்புக்கான அந்த இலக்கம் என்பது 1-800 நம்பர் என்பது இரண்டு நாடுகளுக்கும் உபயோகப்படுத்தக்கூடியதாக ஒன்றாக இருக்கும் என்கின்ற காரணத்தால் அவை கூட இருக்கின்றன. எனவே தாராளமாக கனேடியர்களுக்கான தொடர்பாடலுக்கான வசதி இருக்கின்றது. அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்று சொன்னால், தாங்கள் கனேடியர்களாக இருக்கின்ற அதாவது வந்து தங்களுடைய சட்ட திட்டங்கள் அமெரிக்காவிற்கு இருக்க வேண்டிய சட்ட திட்டங்களை தாங்கள் ஏற்று அதன்படி பயணிக்கின்றோமா என்பதை பார்க்க வேண்டும் என்றால், சில பெர்மிட் அதாவது ஸ்டூடெண்ட் பெர்மிட்டாக இருக்கலாம் அல்லது டெம்பரரி ஒர்க்கர்ஸ் பெர்மிட்டாக இருக்கலாம், காலாவதியானால் அதை காலத்தில் உடனடியாக புதுப்பிப்பது என்பது அவர்களுக்கான தேவையாக வந்துவிட்டது. ஏனென்றால் கைதுகளின் பொழுது கைது செய்யப்படுபவர்கள் கனேடியரா அல்லது அவர் எந்த நாட்டைச் சேர்ந்தவர் வருகிறவர் என்பது அந்த அவர்களுடைய ஆவணங்களை ஆராய்கின்ற பொழுதுதான் தெரிய வருகின்ற விடயங்களாக இருக்கும். எனவே அது குறித்தவற்றில் அவர்கள் கவனம் செலுத்துவார்களாக இருந்தால் இந்த கைதுகள் இடம்பெறுவது என்பது தவிர்க்கப்படலாம். ஆனால் இந்த தொடர் கைதுகள் என்பது நிச்சயமாக கனடாவில் இருந்து அமெரிக்காவுக்கு செல்பவர்களின் தொகையை குறைத்து வருகின்றது. அத்தோடு மாக்கானி அவர்கள் கூட மீண்டும் மீண்டும் விடுக்கின்ற வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய விடுமுறைகளையும் உல்லாச பயணங்களையும் கனடாவிலே வைத்திருங்கள், அதன் மூலம் கனடாவின் பொருளாதாரத்தை மேம்படுத்துங்கள் என. எனவே அவ்வாறான செயல்களில் ஈடுபடுவார்கள், அதனையும் பரிசு நிலையில் எடுத்துக்கொள்ளலாம் என்பதுதான் உண்மை.
2: நன்றி சுரேஷ் சர்மா. இந்த வேளையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு, பொதுவாகவே அமெரிக்காவுக்கு பயணம் செய்பவர்கள் அமெரிக்காவில் என்ன விதிமுறைகள் இருக்கிறது, குடியேற்ற விதிமுறைகள் என்ன என்பதையும் பொதுவாக அறிந்து அதுக்கேற்ற ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு பயணத்தை மேற்கொள்வது அவர்கள் எதிர்கொள்கின்ற சிரமங்களை தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் என்பதையும் சொல்லிக்கொண்டு பிரிதொரு பொழுதில் பிரிதொரு விடயம் தொடர்பாக மீண்டும் ஒருமுறை சந்திக்கலாம். நன்றி சுரேஷ் சர்மா.
3: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
4: கிராண்ட் ஹோம் பர்னிச்சர் நீண்ட வார விடுமுறையை முன்னிட்டு வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $399 ஆறு கதிரைகளுடன் சொலிபூட் டைனிங் டேபிளை கொள்வனவு செய்து பிரஷர் குக்கர் ஒன்றை இலவசமாக பெறுங்கள். மேலும் பல தெரிவுகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும் விலைகளில் காத்திருக்கின்றன. நேரடியாக வாருங்கள் பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில். இலக்கம் 294 வாக்கர் டிரைவ், கிராண்ட் ஹோம் பர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் பர்னிச்சர்.
5: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
6: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
5: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
7: நகைக்கான கூடிய பெறுமதி, குறைந்த வட்டி, அரச அங்கீகாரம் பெற்ற அடகுச்சோவை கெனடி எக்லிண்டன் சந்திப்பில் ஷங்கர் அண்ட் கோ அருகில் அம்மா நகை அடவு மாடம்.
8: உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861.
9: ஸ்காம்போவில் சொந்தமாக உணவகம் நடத்த அருமையான வாய்ப்பு. பர்ச்மோன் அண்ட் ஃபின்ச்சுக்கு அருகில் மிகவும் பரபரப்பான வணிக கட்டடத்தில் நவீனமயமாக்கப்பட்ட உணவகம் விற்பனைக்கு. 51 பேர் அமரக்கூடிய உணவகம், 12 பேருக்கு பேடியோ வசதி, அத்துடன் பார் மற்றும் விசாலமான பார்க்கிங் வசதிகள். இடைத்தரகர்கள் எவருமில்லை, நேரடி விற்பனை. உடனே தொடர்பு கொள்ளுங்கள் சிவகரன் அல்லது சிவநாதன். 416-803-8830 416-803-8830.
10: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
2: நாட்டில் வருடாந்தம் HIV தொற்றுக்கு அழகோவோரின் எண்ணிக்கை கடந்த வருடம் மாத்திரம் 875 HIV தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய பால்வினை நோய் கட்டுப்பாட்டு திட்டத்தின் வைத்தியர் சத்யாகர் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் ஏற்பாடு செய்யப்பட்ட சர்வதேச கப்பல் மற்றும் துறைமுக வசதி பாதுகாப்பு பயிற்சி நேற்று வியாழக்கிழமை காலி துறைமுக வளாகத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்தியாவில் வசிக்கும் 54% அதிகமான நகர்ப்புற குடும்பங்களின் பொருளாதார நிலை கடந்த ஓராண்டில் மோசமடைந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. இதற்கு வேலைவாய்ப்பு மற்றும் விலைவாசி உயர்வு குறித்த கவலைகள் மக்களின் நம்பிக்கையை பாதித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் எடிட் செய்யப்பட்ட போலி வீடியோக்கள் மற்றும் தவறான தகவல்களை உடனடியாக நீக்குமாறு சம்பந்தப்பட்ட வலைதள நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. அல்பர்ட்டாவில் நடைபெறவிருக்கும் பொது வாக்கெடுப்புக்கு வலுவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருப்பதை உறுதி செய்ய கனடா மாகாண அரசாங்கத்துடன் இணைந்து செயல்பட்டு வருகிறது என்று கூட்டாட்சி அரசாங்கத்தின் சபைத்தலைவர் ஸ்டீவன் மேக்கினன் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் தலைநகரான ரியாத் மீது இடைமறிக்கப்பட்ட ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையிலிருந்து சிதறிய பாகங்கள் ஒரு மழலையர் பள்ளி மற்றும் ஒரு மருத்துவமனை வளாகத்தை சேதப்படுத்தியதாக சவுதி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி சத்யா நதல்லாவுக்கு தேசிய தொழில்நுட்ப மற்றும் புத்தாக்க பதக்கத்தை வழங்கி கௌரவித்துள்ளார்.
11: CMR Tamil FM 101.3 செய்திகள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: புத்தமது காலையில்

0: பத்தொன்பது காலையில் இது கந்தசாமி நேரம். என்ன சொல்ற $500க்கு சார்? டே டே டே, என்னடா இந்த வைப் இந்த பேர்த்தேன்னு சொல்லுறாப்பா? ஒரு விலை இந்த சாரியா இருக்கேடாப்பா, சொல்லு பாப்பா பார்த்து.
1: ஓமடாப்பா, அங்கே வந்து 500ல பார்த்து நான் ஒரு 500 1000 இருக்கு.
0: டே டே, 500 1000 விட்டுடாப்பா, சொல்லுடாப்பா. 2000 3000 உண்டு பேர்த்தேக்கு நான் வேண்டி கொடுத்தா ஒரு ஸ்பெஷலாக இருக்கணும். என்ன சும்மா இந்த 500 தானே, அந்த கடைக்கு போய் வேண்டிடுவேனேடாப்பா. நீ என்னடாப்பா, உன்னை நம்பி நான் ஃபோன் பண்ணுறேன்.
1: கொஞ்சம் போடுவோம், அங்கே 3000க்கு மெல்ல ஒரு சாரி இருக்குது, என்ன பார்க்குறது?
0: டேய், நான் வரையில் எழுதாதாப்பா, நீ அதை சாரி படத்தை அனுப்பு. சரியோ, 3000 ரூபா ஏடாப்பா சொல்லுறேன்டாப்பா. 3000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் ஒரு 2500 தான்டாப்பா இருக்குதுடாப்பா. ஆனால் நல்ல சாரி கேட்டே சொல்லுறேன்.
1: டேய், நீ என்ன கேட்டனே, ஒரு ஸ்பெஷல் சாரி வேணுமெண்ட்டு தானே கேட்டுமே? அது $3000 வேணுமெண்டா சொல்லிட்டு நான் போய் கால் பண்ணி வச்சிருக்கேன். ஆனால் கால் பண்ண டிபாசிட் எனக்கு போடணும்.
0: இல்லையடாப்பா, ஆசையாத்தானடாப்பா கிடக்குது. நான் 3000 2500 தானடாப்பா என் பேங்க் அக்கௌண்ட்ல கிடக்குது. பேர்த்தையும் வருகிறது, அதான் ஜோதிச்சு கொண்டிருக்கிறேன். என்ன செய்கிறதுன்னு சொல்லி
2: என்னடாப்பா என்ன தழுகோம்த்து 3000 ரூபா சாரி வேண்டி தாரன்ட்டு சொல்லுவார். 500 ரூபா இல்லாமா ஒன்றா ஒட்டு வரும். எதுக்கு வேண்டாட்டு ஒரு 500 ரூபா வைத்தது கொண்டே கொடுப்போம் அவர்கிட்ட. இதை போட்டு வேண்டி திரட்டும் என்னாட்டி சாதகி என்ன
0: நீங்க
2: ஒன்றும் தலைவட்டாவா பச்சிருங்கப்பா, அதை சும்மா வச்சிருங்கப்பா, சும்மா இப்படி சோமா இருக்காது எங்க மொத்த வச்சுக்கொண்டு.
3: சரியே,
2: என்னப்ப ஒரு மாதிரி இல்லை, நியூஸ பாத்துக்கொண்டு ஒரு மாதிரி இருக்கீங்க. என்னப்பா பிரச்சனை?
0: ஒரு பிரச்சனையும் இல்லையாப்பா. இதானப்பா, நான் உண்டு ஆசைப்பட்டால் உண்டு, சிக்கி இல்லாம போட்டது எல்லாம் கை தட வருதுப்பா.
2: என்னப்பா ஆசைப்பட்ட நீங்கள? என்னப்பா தட?
0: அது என்னத்துக்கப்பா சொல்லுவான்? உங்களுக்கு தெரியும், நான் என் ஃப்ரெண்ட் ரமேஷ். ரமேஷ் வீட்டுக்கு பக்கத்துலயேப்பா ஒரு வீட்டுல வச்சு சாரி விக்கிறதப்பா.
2: சரியப்பா, அந்த வீட்டுல சாவி விக்கிறதுக்கு பதிய
0: இல்லையப்பா. அது என்ன சொல்றதப்பா, அந்த வீடு எரிஞ்சு சாருக்கு இல்லாம போட்டுது அப்பா. சாரு கூட்டு சாரியும் இல்லையாம
2: என்ன?
0: இல்லையப்பா, நான் வந்து உனக்கு ஒரு சாரி வேண்டுவோம் சொல்லி போட்டுப்பா. டிபாசிட்டும் கொடுத்தல்லையே வச்சிருந்தேன் நான், ஒரு சாரி கொண்டு வேண்டி தருவோம். அதுவும் டிபாசிட்டும் இல்ல, ஒன்றும் இல்ல. மாமிக்கும் நான் ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாம் போல இருக்குது. என்ன நினைக்கிற, ஒரு 2000 ரூபாய்க்கு மாமிக்கும் ஒரு சாரிய பாப்போம் என்ன?
4: காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி, காசு பணம் கொட்டு மணி மணி.
0: புத்தபது காலையில் எங்களுடன் இணைந்திருந்தவர் சைக்கிள் கடை கந்தசாமி.

0: புது முது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த ஆண்டுக்கான அமெரிக்கான நோபல் பரிசு தென்னாப்பிரிக்காவில் பிறந்த தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த நவநீதம் பிள்ளைக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. சர்வதேச அமைதியையும் சர்வதேச சட்டத்தையும் மேம்படுத்துவதற்காக அவர் ஆற்றிய பணிகளை பாராட்டி இந்த உயரிய விருது வழங்கப்படுகின்றது. நவநீதம் பிள்ளை 1941 தென்னாப்பிரிக்காவின் டார்பன் நகரில் இந்திய தமிழ் வம்சாவளி குடும்பத்தில் பிறந்தவர். வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கிய அவர் இன பாகுபாட்டுக்கு எதிராகவும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் குரல் கொடுத்தவர். தென்னாப்பிரிக்காவின் உயர் நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணியாற்றிய பின்னர் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகளுக்கான உயர் ஆணையாளராகவும் பணியாற்றினார். சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் உள்ளிட்ட முக்கியமான நீதித்துறை அமைப்புகளிலும் அவர் பங்களித்துள்ளார். உலகெங்கிலும் பறந்து வாழுகின்ற தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு செய்தியாக இந்த செய்தி இன்று வந்திருக்கின்றது. தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த ஒருவர் உலக அமைதி, நீதி, மனித உரிமைகள் போன்ற முக்கியமான விடயங்களில் ஆற்றிய பணிக்காக இத்தகைய உயரிய அங்கீகாரத்தை பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமைதி என்பது போரில்லாத நிலை மட்டுமல்ல, மனிதர்களுக்கு நீதி கிடைப்பதும் மனிதர்களுடைய உரிமைகள் மதிக்கப்படுவதும் ஒவ்வொருவரும் அச்சமின்றி வாழ்வதற்கான சூழல் உருவாக்கப்படுவதும் தான் உண்மையான அமைதி. நவநீதம் பிள்ளையின் வாழ்க்கையும் பணியும் நமக்கு உணர்த்துவது இதைத்தான். நீதிக்காகவும் மனித உரிமைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுப்பதன் மூலம் உலகில் நல்ல மாற்றங்களை நாங்களும் உருவாக்க முடியும். 2026 அமெரிக்கான நோபல் பரிசு பெற்ற நவநீதம் பிள்ளைக்கு சிஎம்ஆர் கலையகம் சார்பாக நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகில் அமைதியும் நீதியும் நிலை பெற வேண்டும் என்றதே இன்றைய நாளின் செய்தியாகவும் நாங்கள் எடுத்துக்கொள்வோம்.
1: பெண் மாநிலா சுமதியின் வெட்டிங் வருது இல்லே?
2: ஓமண்ணா அண்ணியும் வரணுன்றவர்.
1: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதாப்ல?
2: வேற எங்க, அக்ஷர் ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி எல்லாம் இருக்கு.
3: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-704.
4: Dr. Sabavathi Ravindran, braces, implant and wisdom tooth extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் மூன்று இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. மூன்று இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.
5: KM Business Solutions, Food Handler Certificate, Smart Serve License, PTC License, Business Licenses, Accounting, Tax, Payroll, HST Filing, Citizenship, PR, Work Permit, Sri Lankan Dual Citizenship, அனைத்து விதமான ஸ்பான்சர்ஷிப் சேவைகள். கமர்ஷியல் மற்றும் ரெசிடென்ஷியல் மோட்கேஜஸ் பெற்றுக்கொள்ள KM Business Solutions, www.kmbusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
0: போனில் இன்றும் காணாத விலையில் முதலீட்டு வாய்ப்பு. உங்களுக்காகவோ டவுன் சைசிங் செய்வதற்காகவோ அல்லது உங்கள் பிள்ளைகளுக்காகவோ போன் பகுதியில் ஒரு ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோமை தேடுகின்றீர்களா? அப்படியானால் இந்த அருமையான வாய்ப்பை தவறவிடாதீர்கள். போனில் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் வெறும் 755,000 முதல், மேலும் 130,000 அரசாங்க ரீபேட் வழங்கப்படுவதால் இவ்வகை வீடுகளை இந்த மிக குறைந்த விலையில் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கின்றது. லக்ஷன் கந்தசாமி இன்றை அழைக்கவும். 416-888-8044 வெஸ்டர்ன் ரோட் மற்றும் ரதர்ஃபோர்ட் பகுதியில் அமைந்துள்ள இந்த ஹோம் போன் மில்ஸ் மோல் மற்றும் ஹைவே 400 இருந்து வெறும் 5 தொலைவில் அமைந்துள்ளன. இந்த அழகான ஹோம்ஸில் 9-foot சீலிங், மெயின் ஃபுளோர் ஹார்ட் ஃபுட் ஃபுளோரிங், கிரானைட் கவுண்டர் டாப்ஸ், ஓக்ஸ் ஏர் கண்டிஷனிங், மேலும் 5 ஃப்ரீ அப்ளையன்சஸும் வழங்கப்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் 5000 அப்கிரேட் கிரெடிட்டும் கிடைக்கின்றது. க்ளோசிங் 2028 முக்கியமாக லோட்ஸ் மிகவும் லிமிடெட். அதனால் ப்ரொஜெக்ட் பொதுமக்களுக்கான விற்பனைக்கு வருமுன்பே விஐபி ஏர்லி ஆக்சஸ் மூலம் உங்களுக்கு விருப்பமான லோட் மற்றும் மாடலை தேர்வு செய்யும் வாய்ப்பை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரைசிங், ஃபுளோ பிளான்ஸ் மற்றும் அவைலபிள் லோட்ஸ் ஆகிய தகவல்களுக்கு இன்றே லட்சன் கந்தசாமி அவர்களை அழைக்கவும். 416-888-0444
6: செந்தில் குமரனின் நிவாரணம் அமைப்பு பெருமையுடன் முன்னெடுக்கும்
7: புரட்சி தலைவா பொம்மல மக்கள் திலகம் டாக்டர்
6: MGR 110 கனேடிய கலைஞர்கள் லதன் பிரதர்ஸ் இன்னிசையில் அட்டகாசமாக வழங்கும் மாபெரும் இன்னிசை விருந்து நவம்பர் 6 வெள்ளி மாலை 7 மணிக்கு ஸ்காப்ரோ மெட்ரோபாலிட்டன் சென்டரில். உயிர் காக்க உதவுங்கள். 416-200-7652.
8: வரலாற்றில் வேரூன்றி எதிர்காலத்தை வடிவமைக்க அனைத்துலக தமிழர் பேரவை பெருமையுடன் வழங்கும் உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு 2026 செம்மொழி தமிழின் தொன்மையையும் செய்யறிவு யுகத்தில் தமிழின் எதிர்காலத்தையும் இணைக்கும் உலகளாவிய அறிவு திருவிழா எதிர்வரும் October 15-18 கனடாவின் டொரண்டோவில். முன்பதிவுகளுக்கு www.globaltamilconference.org. தமிழராய் ஒன்றிணைவோம்.
0: உங்கள் வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் உங்கள் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க ஒரு நம்பகமான காப்புறுதி திட்டம் அவசியம். அத்துடன் உங்கள் இழப்பின் பின்னர் உங்களை தங்கி வாழ்வோர் நிதி நெருக்கடிகளுக்கு உள்ளாகாமல் இருக்க சிறந்ததோர் ஆயுள் காப்புறுதி அவசியம். இதனை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கும் உங்கள் காப்புறுதி தேவைகளை அறிந்து சிறந்ததோர் காப்புறுதியினை உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் வாகனத்துக்கும் குறைந்த மாதாந்த கட்டணத்தில் பெற்றுத்தரக்கூடிய ஒரு முகவர் வேண்டும். அதற்கான சரியான காப்புறுதியை தேர்வு செய்வதே கவலைக்குரிய விடயமா? கவலை வேண்டாம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து மிகச்சிறந்த காப்புறுதி நிறுவனங்களிடமிருந்தே குறைந்த மாத கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தருகின்றார் உங்கள் நம்பிக்கைக்குரிய ஓல்ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற காப்புறுதி முகவர் நவீன். அழைக்குங்கள்.
6: 647-532-2564 எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன் சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111 647-327-8111 சஹாஜா.
0: புதுப்புது காலையுடன் நேர்கள் வழங்கியிருக்கின்றீர்கள். இந்த வேளையில் ஒரு புதிய வீட்டை வாங்க யோசிக்கிறீர்களா? இந்த பில்டர், இந்த லொகேஷன், என்ன பிரைஸ், எங்கே ஆரம்பிப்பது என்று தெரியவில்லையா? உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி, ஜிடிஏ பெரும்பாக பகுதிகளில் உள்ள அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்டும் newhomecenter.com எனும் ஒரே தளம் உங்களுக்காக கொண்டு வருகின்றது. இனி ஒவ்வொரு பில்டராக ப்ரொஜெக்ட் தேடி அலைய வேண்டிய தேவையில்லை. டவுன் ஹோம்ஸ் தொடக்கம், டிட்டாச் ஹோம் வரை பல தெரிவுகள், புதிய ப்ரொஜெக்ட் அனைத்தையும் ஒப்பிட்டு சிறந்ததை தெரிவு செய்ய newhomecenter.com. புதிய வீடுகள் 600,000 ஆரம்பம். அது மட்டுமல்லாமல் ஒன்றியாரியோ அரசின் ரீபேட்ஸ் மூலம் நீங்கள் 130,000 வரை திரும்ப பெறும் வாய்ப்பும் உள்ளது. ப்ரொஜெக்டுகளின் பிரைஸ், லொகேஷன், ஃபுளோர் பிளான்ஸ் மற்றும் முக்கியமான விவரங்கள் அனைத்தும் ஒரே இடத்தில் கிடைக்கின்றது. newhomecenter.com. உங்களுக்கான புதிய வீட்டை இன்றைய தேடுங்கள். newhomecenter.com. மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் 416-700-3333.
9: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
10: நாங்க இல்லாத காலத்துல எங்க குடும்பத்தோட நிலை என்ன ஆகும்?
11: அவேண்டிய எதிர்காலத்துக்கு நாங்கள் கொடுக்கற ஆகப்பெரிய நிம்மதி ஆயுள் காப்புறுதி. நீங்கள் ஒரு 45 வயசுக்கு உட்பட்டவரா இருந்தா 20% பிரீமியம் கட்டினா காணும்.
9: சில திட்டங்களில் 65 வயதில் உங்கள் தகுதியை பொறுத்து கேஷ் வேல்யூவாக காப்புறுதி தொகையின் 50% வரை, சில திட்டங்களில் 1,000,000 வரை பெறும் வாய்ப்பு. ஓய்வு கால வருமானத்திற்கும் பயன்படுத்தலாம். குருநாதன் தேவராஜன், 416-892-3249. குருநாதன் தேவராஜன்.
0: இந்த வேளையில் JP டிரான்ஸ்போர்ட்டில் ட்ரீம் டீம் டிரைவர்ஸுக்கான வேலைவாய்ப்பு தொடர்பான தகவலை பார்த்துவிடலாம். டெக்சஸ் மற்றும் கலிபோர்னியா ரன்ஸுக்கு டீம் டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 70 cents வரை சம்பாதிக்கலாம். அதேபோல் சோலோ USA டிரைவர்ஸுக்கு ஒரு மைலுக்கு 60 cents டிரைவர் ரேட் வழங்கப்படுகிறது. குறைந்தபட்சம் ஒரு வருட ட்ரக் டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அவசியம். மேலும் டெடிக்கேட்டட் லோட்ஸ் மற்றும் வீக்லி பே வசதியும் உள்ளது. நீங்கள் அனுபவம் வாய்ந்த ட்ரக் டிரைவரா? அப்படியானால் இந்த சிறந்த வேலைவாய்ப்பை தவறவிடாதீர்கள். இன்றே JP டிரான்ஸ்போர்ட்டை தொடர்பு கொள்ளுங்கள். 647-574-3547 இருக்கின்ற பாடலுடன் நானும் இன்றைய காலை ஒலிபரப்பில் உங்களிடம் விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலை ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி ஆற்றிய உமா பாரதி தங்கராஜாவுக்கும் அரசியல் ஆய்வாளராக இணைந்து கொண்ட சுரேசர்மாவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு பொழுதில் காற்றலைகள் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை எனதும் நன்றி கூறி விடைபெறும் நான், உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.

CJ.

0: learn at Win Lifetime. Call 905-206-1008.
1: घर कहीं भी लेना हो या